0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
4: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Hey Anthony, therike லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாமல் தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா
3: 89.4. We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழி ஒளி.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

We'll be back after a short commercial break.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்,
2: சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். எழுத்துலக மேதையான ஃபியோடர் தாஸ்தாவேஸ்கி அவர்கள் தன்னுடைய கருத்தொன்றை முன்வைக்கிறார். மனித வாழ்க்கையை பற்றி வாழ்தல் என்பது நம்முடைய ஆயுட்காலம் உள்ளவரை இந்த அகிலத்திலே நீடித்திருப்பதல்ல. வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நாம் எதற்காக வாழ்கிறோம் என்கிற அர்த்தத்தை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றி வாழ்வதில்தான் அமைந்திருக்கிறது என்கிறார். உண்மையில் இந்த உலகத்தில் பல பேரினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், இன்று போனதா நாளை போனதா என்று ஒவ்வொரு நாளும் கடந்து போவதை வெறுமனே வேடிக்கை பார்த்தபடி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எப்படியாவது போராடி இந்த நாளை தள்ளிவிட்டால் போதும், இன்று காலை தொடங்கி இரவுக்குள்ளே நாம் பிரயோஜனமாக என்ன செய்தோம் என்று சிந்திப்பதில்லை பல பேர். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு நன்மையை செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்ய வேண்டிய நன்மை என்ன என்பதை கண்டறிவதில்தான் வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து நிறைவு செய்வதற்கான சூட்சமும் அடங்கியிருக்கிறது. எங்கோ ஒரு இடத்திலே புதையல் இருக்கிறது என்றால் எப்பாடுபட்டாவது அதை தேடி கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான அர்த்தம் என்ன, காரணம் என்ன, எதற்காக இந்த பிறவி, நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் கண்டறிய வேண்டும். அதை எவ்வளவு விரைவாக நாம் கண்டறிகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். இதுதான் நம்முடைய வாழ்வியல் நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு விட்ட பிறகு வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளியும் அது சார்ந்தே இருக்க வேண்டும். சொல்லாக, செயலாக, நம்முடைய எண்ணங்களாக, எல்லா விதத்திலும் அந்த நல்ல நோக்கத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகச்சிறப்பாக ஆற்றுப்படுத்தி செல்லும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இந்த அகிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது நிகழ்காலத்திலும், அப்படி ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று எதிர்காலத்திலும் நிச்சயமாக நம்முடைய புகழ் போற்றப்படும். ஆகவே கடந்த காலங்கள் கடந்து போகட்டும், இனியும் நேரத்தை வீணடிக்காமல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் பெருமை பெறும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட்டுக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கான செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். வாருங்கள், அதை நாம் இன்றிலிருந்தே செய்ய துவங்குவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் உலகமாகவும் நீ உணர்வாய் என்று கோத்தே அவர்கள் ஒரு அர்த்தம் புதிந்த பொன்மொழியை உதிர்க்கிறார். நம் கிராமத்து சொல்வழக்கிலே ஒரு வாக்கியம் உண்டு, காமாலிக்காரன் கண்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாய் தெரியும் என்று. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், நாம் குளிர் கண்ணாடி அணிந்து கொள்ளுகிறோம் என்றால் நாம் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் சற்று கருப்பாக நமக்கு தெரிவதைப் போலத்தான் உன்னுடைய உள்ளத்திலே என்ன உட்பொருள் இருக்கிறதோ அதன்படியாகத்தான் இந்த உலகமும் உனக்கு அர்த்தப்படும். அதாவது நல்லவனுடைய கண்களுக்கு எல்லாம் நல்லதாக

நேரத்திலே துரியோதனிடத்தில் சொல்கிறார்கள், நீ போய் ஒரு சில நல்லவர்களை அழைத்து வா என்று. தர்மராஜன் ஊரெங்கும் சுற்றிவிட்டு வந்து சொல்கிறார், என் கண்ணிலே எந்த தீயவர்களும் படவே இல்லை என்று. அதே நேரத்திலே துரியோதனன் வந்து சொன்னானாம், ஊரிலே ஒரு நல்லவன் கூட இல்லை என்று. தர்மராஜர் மனதிலே தூய்மையானவர், துரியோதனன் எண்ணமெல்லாம் தீமை கொண்டவன். ஆகவே தர்மருடைய கண்களுக்கு எல்லோரும் நல்லவர்களாக தெரிகிறார்கள், ஆனால் துரியோதனுடைய கண்ணுக்கு எல்லோருமே தீயவர்களாகவே தெரிகிறார்கள். ஆகவே நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்மால் இந்த உலகத்தையும் பார்க்க முடியும். இந்த உலகம் உங்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயல்களாகும், நல்ல செயல்கள் தான் நமக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இதை உணர்ந்து கொண்டு விட்டால் போதும், வாழ்க்கை என்பது எப்போதுமே நமக்கு சிறப்பானதாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல் இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. 1683 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதியான இதே நாள்ல டச்சு தேசத்தை சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானி ஆண்டோனி வான் லியூவென்ஹாக் என்பவர் உலகம் முழுவதும் விரவி கிடக்கின்ற, ஆனால் நம்முடைய மனித கண்களுக்கு, வெறும் கண்களுக்கு புலப்படாத பாக்டீரியா என்கிற ஒரு நுண்ணுயிரியை முதன் முதலாக கண்டறிந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கடிதத்தை ராயல் சொசைட்டி என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் சார்ந்த ஒரு உயர் நிலையத்திற்கு சமர்ப்பிக்கிறார். லிட்டில் ஆனிமாலிகூல்ஸ் என்று அவர் அழைக்கிறார், அதாவது நகரும் உயிரினங்கள். அந்த வகையிலே அவற்றை விலங்குகள் என்று அவர் குறிப்பிடுகிறார், அனிமல். ஆனால் அவை மிக மிக நுண்ணியதாக இருக்கின்றன என்பதனாலே அதற்கு ஆனிமாலிகூல்ஸ், லிட்டில் ஆனிமாலிகூல்ஸ் என்று தான் முதலில் அவர் அதற்கு பெயரிட்டார். பின்புதான் அதற்கு பாக்டீரியா என்கிற பெயர் வந்திருக்கிறது. ஆக்கப்பூர்வமாகவும் சரி, நோய் தொற்று உள்ளிட்ட பெரும் அழிவுகளையும் சரி, இந்த உலகத்திலே சாத்தியப்படுத்தக்கூடிய பலவிதமான பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு நுண்ணுயிரினம் இருக்கிறது, இந்த உலகத்திலே பலவிதமான மாற்றங்களை அது சாத்தியப்படுத்துகிறது, பல நன்மைகளையும் நமக்கு செய்கிறது என்பன போன்ற அறிவியல் சார்ந்த பல வளர்ச்சிகள், ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் நிகழ்வதற்கு முதல் துவக்கமாக அமைந்தது அந்த பாக்டீரியாக்களினுடைய கண்டுபிடிப்பு. அது நிகழ்ந்தது இந்த தினத்தில்தான். இதே போல 1931 ஆண்டு நியூயார்க்கைச் சேர்ந்த ஆர்சிஏ விக்டர் என்கிற கண்டுபிடிப்பாளர் எல்பி ரெக்கார்டு என்று அழைக்கப்படுகின்ற லாங் பிளே ரெக்கார்டு, அதாவது ஒலி தகடுகளை, இந்த தினத்தில் தான் முதன் முதலாக மக்கள் முன்னால் இயக்கி காட்டினார். பொதுவாக ஒலியை பதிவு செய்து அதை மீண்டும் ஒலிபரப்பக்கூடிய கருவிகள் காலந்தோறும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. 1926 போனோகிராஃப் என்கிற பெயரிலே தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கினார். அதைத் தொடர்ந்துதான் ஆர்சிஏ விக்டர் அவர்களினுடைய கண்டுபிடிப்பு 1931 நிகழ்கிறது. புரோகிராம் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்கிற பெயரிலே தகவல்களை பதிவு செய்து மீண்டும் ஒலிபரப்பக்கூடிய தன்மை படைத்ததாக இந்த ஒலித்தகடுகளை அவர் பொதுவெளியிலே முதன் முதலாக செயல்படுத்தி காட்டிய தினம் இன்றைய தினம். அதைத் தொடர்ந்து 1934 இதே தினத்தில்தான் உலகப்புகழ்மிக்க இசை மேதையான பீத்தோவன் அவர்கள் இசையமைத்திருந்த அவருடைய 5வது சிம்பொனியை பிலாடெல்பியா அகாடமி ஆஃப் மியூசிக் என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய இசை கலைஞர்கள் இசைக்க அதை இந்த ஒலித்தகட்டிலே பதிவு செய்து திரு ஆர்சிஏ விக்டர் அவர்கள் முதன் முதலாக இந்த தினத்திலே வெளியிட்டார். அந்த வகையில் ஒரு ஒலித்தகடு இசை பதிவு செய்யப்பட்டதாக, அதை இசைத்து கேட்கக்கூடிய தன்மை படைத்ததாக முதன் முதலில் வெளியிடப்பட்ட தினமும் இந்த தினம்தான். இப்படி சிறப்பான பல துவக்கங்களை இந்த தினம் வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே கண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல துவக்கங்களை அமைத்து தருகின்ற தினமாக இந்த தினம் திகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. இரண்டு கடினமான கருங்கற்கள், அதை எடுத்து இரண்டு இளைஞர்களிடத்திலே கொடுத்தார்களாம். இந்த கல்லை உங்கள் சௌகரியம் போல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. கையிலே கொடுக்கப்பட்ட அந்த கல்லை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இதை வைத்து நான் என்ன செய்வது என்று கொடுத்தவர் மேலேயே வீசி எறிந்தாராம் ஒருவன். சற்று நேரம் அந்த கல்லை உற்று நோக்கிய மற்றும் ஒருவன், அந்த கல்லிலே ஒரு அழகான சிற்பம் செய்தான் என்று ஒரு எளிமையான கதை. இந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்றால், ஒரே மாதிரியான கல் ஒரே வயதுடைய இரண்டு இளைஞர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒருவன் அதை மிகச்சிறந்த சிற்பமாக மாற்றுகிறான், அதாவது அதை பயன்படுத்துகிறான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு கிடைத்த பொருளை வைத்து அவன் வெற்றி பெறுகிறான், தன்னை நிரூபிக்கிறான். ஆனால் மற்றொருவன் அதை பயன்படுத்த தெரியாததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அதனாலே ஊறு விளைவிக்கவும் செய்கிறான். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அது போன்ற சமமான வாய்ப்பை இயற்கை வழங்குகிறது. நிலம் உண்டு, நீர் உண்டு, தீ உண்டு, காற்று உண்டு, ஆகாயம் உண்டு, இந்த பஞ்சபூதங்களை இயற்கை எல்லோருக்கும் பொதுவாக வழங்குகிறது இல்லையா. அந்த பஞ்சபூதங்களினுடைய கலவையாலே அசைகின்ற அசையாத இயற்கையின் அங்கங்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன. அவைதான் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற மூலப்பொருட்கள். அதை எப்படி நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம், சிறப்பாக திறமையாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிறது. நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, நமக்கென்ன தெரியுமோ, அது சார்ந்தே வாழ்க்கையின் எல்லா வாய்ப்புகளும் வந்து சேரும் என்று நாம் எதிர்பார்க்கவும் கூடாது, காத்திருக்கவும் கூடாது. கிடைப்பது என்னவோ, கொடுக்கப்படுவது என்னவோ, அதை பயன்படுத்தி நாம் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை பற்றி நாம் சற்று தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையிலே வெற்றி பெறவும் முடியும். இந்த எண்ணம் எத்தனை ஆழமாக உங்கள் மனதிலே பதிகிறதோ, அது எத்தனை சிறப்பாக உங்கள் செயல்களின் மூலமாக வெளிப்படுகிறதோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையுமே வெற்றிகரமானதாக மாற்றும். இன்றைய தினம் அப்படி நமக்கு ஒரு அற்புதமான தினமாய் உருமாற வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to 89.4.

மாயைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள்.

கமிங் அப் நெக்ஸ்ட். அடுத்து வருவது மெர்சல் மார்னிங். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? September 17th and it is a Thursday. Finally Thursday வந்து விட்டது, அவ்வளவுதான். அடுத்த வாரம் அப்படிங்கும்பொழுது செப்டம்பருடைய ஆல்மோஸ்ட் எண்டுக்கு நம்ம வந்துடும். ஃபாஸ்டா நாளும் கிழமையும் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு எதுக்கு சம்மர் வந்து ஆஃபிஷியலி முடியறதுக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில வந்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபாகியா இருந்தது இல்லையா? லைக் எங்களுடைய துபாய் லைன் ரோட்லயே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாக் இருந்தது. விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாகியா இருந்தது. எனிவே குட் மார்னிங். ஸோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. அண்ட் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நம்ம ஃபாக் எதிர்பார்க்கலாம், பட் என்ன இந்த ஹியூமிடிட்டி தான் தாங்க முடியல. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹியூமிடிட்டி தான் வந்து பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்று கவனிச்சேன் நான், பகல் வேலையில இல்லை வீட்டில் ஏசியெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 23-24 degrees வந்து ஓகேவா தான் இருக்கு, நல்ல சில்லுன்னு ஃபீல் ஆகுது. இதே சாயந்தரம் ஆக ஆக இந்த 23-24 degrees நம்ம செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஏசி என்ன ஆகுதுன்னா பத்த மாட்டேங்குது. ஏன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுறதுனால நினைக்கிறேன். ஈவினிங்ஸ்ல யூஸ்வலி ஆப்போசிட்டா தானே இருக்கும், வெயில் தாழக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு ஏசி பெட்டரா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கணும். ஆனா இப்போ அப்படி இல்லை, ஆப்போசிட்டா இருக்கேன். ஐ திங்க் ஹியூமிடிட்டி இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப் அண்ட் இட்ஸ் ஓகே. கொஞ்ச நாள் தான், பரவாயில்ல, இத்தனை பொறுத்துக்கிட்டாச்சு, பொறுத்துக்க மாட்டோமா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல் ரைட், அடிப்பிலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா, இன்னைக்கு யாரு ஸ்பெஷல் கெஸ்டா நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்கன்னா, ஒரு பீடியாட்ரிஷன் ஜாயின் பண்ண போறாங்க. யா, பேக் டு பேக் பீடியாட்ரிஷன்ஸ் அப்படின்னு யோசிக்கினா ஆமா, ஏன்னா பேக் டு ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சாச்சு, ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸும் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னன்னா, இப்போ பார்த்தா நிறைய பேருக்கு இந்த ஃப்ளூ இருக்குங்க. நம்ம ஆஃபீஸ்லயே வந்து பாருங்களேன், நிறைய பேருக்கு வந்து ஃப்ளூ இருக்கு. நிறைய பேர் மாஸ்க்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு, நான் ஒருத்தர் கொண்டு வந்த அந்த ஃப்ளூ என்டையர் ஆஃபீஸ்க்கும் ஆல்மோஸ்ட் பரவிட்டு இருக்கு. அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். அண்ட் ஐம் ஷோர் இப்போ இந்த பேக் டு ஸ்கூல் சீசனுக்கு அப்புறமா குழந்தைங்கலாம் அங்கங்கே போயிட்டு வந்ததுனால மோஸ்ட்லி இது எப்படி பரவி இருக்கும்னா, வீட்டுக்கு குழந்தைங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஸ்கூல்ல இருந்து. அது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்க ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அப்படியே இந்தாங்க வச்சுக்கோங்கிற மாதிரி விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரமா இருந்துக்கணும். ஸோ இன்னைக்கு பேக் டு ஸ்கூல் சீசன்ல இட் இஸ் நாட் கோயிங் டு பி அபவுட் ஃப்ளூ, பட் சம்திங் எல்ஸ். குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் பத்தி, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அது வந்து 9 மணியில 10 மணி வரைக்கும், அதுதான் வந்து பிளான். சரியா? ஸோ மறக்காம கேளுங்க இஃப் யூ ஆர் அவைலபிள். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நிறைய பாட்டு, நிறைய அப்டேட்ஸோடு நிறைந்திருக்க போகுது மெரிசல் மார்னிங். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்ல, யார் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறத அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆர்ஜி கீர்த்தனா இஸ் மை நேம். ஓகே, KIRTHANA, அதுதான் வந்து முக்கியம் ஸ்பெல்லிங். ஸோ தேடுங்க இன்ஸ்டாகிராம்ல, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. சரியா? ஒரு மெசேஜ் நானும் பார்க்கிறேன். குட் மார்னிங், ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: Back to back.
2: Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக். ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: யாரெல்லாம் இந்த பேக் டு ஸ்கூல் சீசனுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த டே விதவுட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு சைன் அப் பண்ணியிருந்தீங்க? சைன் அப் பண்ணியிருந்தவங்க நிறைய ரீசன்ஸ்க்காக பண்ணியிருக்கலாம். ஒன்று, ஜஸ்ட் டு யூனோ கோ அலாங் வித் த கம்யூனிட்டி, நம்மளோட அந்த பிளெஜ் டு கிரியேட் அ சேஃப் என்வாயன்மெண்ட், ரோட்ல ப்ராப்பரான டிசிப்ளினோட டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிளெஜ் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இருக்கலாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து இவங்க கொடுத்த பெனிஃபிட்ஸ்க்காக கூட பண்ணியிருப்பாங்க இல்லையா. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில், தட் இஸ் 31st ஆஃப் ஆகஸ்ட் வந்து டே விதவுட் ஆக்சிடென்ட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த நாள்ல நீங்க வந்து எந்த விதமான டிராபிக் ஒஃபென்ஸும் கமிட் பண்ணாம சேஃபா டிரைவ் பண்ணீங்கன்னா, நீங்க பிளாக் பாயிண்ட்ஸ் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கும் பட்சத்துல அதுல இருந்து 4 பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வைப் ஆஃப் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க நம்ம யுஏஇல மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் தட் தே ஆர் டுயிங் இட். இதுக்கு முன்னாடியும் ஒரு சில வருஷங்கள்ல பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த வருஷம்ல அந்த நாள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஆஃப் கோர்ஸ் நினைச்சபடி ஆக்சிடென்ட் எதுவும் இல்லாம இல்ல. ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்த்த ரோடு வந்து பயங்கர கிரேசியா இருந்தது, டிராபிக்

0: நம்ம யுஏயோட எம்ஓஐ.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new Jet or T1 win pannunga with Alansari Exchange.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: ஆஸ் யூஷுவல், எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரில. அவ்வளோ டிராஃபிக் பார்க்க முடியுது S102 ஷார்ஜா ரிங் ரோடில். என்னது இவ்வளோ இவ்வளோ இவ்வளோ இவ்வளோ கன்ஜெஷனா, அப்பாடி. அண்ட் கன்ஜெஷன் மட்டும் இல்லாமல் கப்புள் ஆஃப் கிராஷஸ், அப்புறம் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், 311, அண்ட் இது என்ன ரோடு, இது S112. ஆமாம், நம்ம மதீனா ஷாப்பிங் சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் நம்ம பார்த்தோம்னா லைக் ஆன் போத் சைட்ஸ் டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்து மலிஹா ஸ்ட்ரீட் அண்ட் அதை தவிர்த்து ஷாஜோட இன்டர்னல் ரோட்ஸில் எல்லா இடங்களையும் டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரிபிளி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கிராஷ் வேறு இருக்குது, அதனால் ட்ரிபிளி ஸ்ட்ரீட் பொதுவாகவே வந்து டிராஃபிக்கோட நெறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அண்ட் வாட் இஸ் திஸ், ஓ மை காட், E44 மல்டிபிள் கிராஷஸ், என்னால் எண்ணவே முடியல. அப்படியே நம்ம இந்த எங்கே தெரியுமா, இந்த ராசல் கோர் வீர் சைட்லலாம் நம்ம பார்த்தோன்னா E44 1, 2, 3, 4, 5, 6 கிராஷஸ் வந்து உச்சிச்சோ. என்னது இது, ஆன் போத் சைட்ஸ் ஆக்சுவலி கன்ஜெஷன் இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் ராசல் கோர் போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 கிராஷஸ் எனக்கு, அட்லீஸ்ட் 6 கிராஷஸ் எனக்கு மேப்பில் பார்க்க முடியுது. ஏன் தெரில, இவ்வளோ ஒரு பெத்திக்கான கண்டிஷனாக இருக்குது இன்றைக்கி காலங்காத்தாலேயே. அது ஒன்று. அண்ட் வேறு எங்கே E44 இந்த பக்கம் நம்ம துபாய் ஹில் சைடில் பார்த்தோன்னா, விச் இஸ் அல்கேலில் பார்த்தோன்னா, ரெண்டு சைட்லையுமே ரெண்டு டைரெக்ஷன்லையும் டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் வேறு எங்கே ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். D61 அகெயின் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டில், கேட்கவே வேண்டாம், ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்லேயும் வந்து நிறைய இடங்களில் கன்ஜெஷன் ப்ளஸ் கிராஷஸ் இருக்குது. அப்புறம் வேறு எங்கே, யா, ஆல் தீஸ் ரோட்ஸ் நானும் இப்படி பார்த்துட்ருக்கேன். வேறு ஏதாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்கா என்ன இதுன்ட்டு, பட் அன்யூஷுவல்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு அன்யூஷுவலாக இருக்கிறது என்னென்னா, அந்த நம்பர் ஆஃப் கிராஷஸ் தான். கன்ஜெஷன் பொதுவாக இந்த ரோட்ஸ்லலாம் இருக்கிறது உண்டு, பட் என்னன்னு தெரியல, கிராஷஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் துபாய் சவுத் சைட் ஆஃப் 311 ஸ்ட்ரெச்சில் பார்த்தோன்னா அங்கேயும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் ப்ளஸ் கன்ஜெஷன் இருக்குது. பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: பவழமல்லி பாட்டு. வாட் அ வைப் இல்ல இந்த இந்த பாட்டுல வந்து காயடுவும் சரி நம்ம சாய் அபியங்கரும் சரி போட்டி போட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாய் அபியங்கரோட பாட்டு எல்லாத்துலயுமே நம்ம பொதுவா பார்த்தோம்னா அதோடைய யூனோ பிக்சரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செட்ல இருந்து இவருடைய கோரியோகிராஃபில இருந்து இவருடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஹோல்சமா இருக்கும், நல்லா இருக்கும் இல்ல. நம்ம சாய் அபியங்கரும் வந்து ஹி சச் அ டேலண்ட், ஒரு பண்டல் ஆஃப் டேலண்ட் சொல்லலாம், ஆல் இன் ஒன். பார்க்கவும் வந்து அழகா இருக்காரு, நல்லா டான்ஸ் பண்றாரு, நல்லா பாடுறாரு, நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவருக்கு இருக்கு இல்ல. சச் அ டேலண்டட் கை ஹி இஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் சாங், இந்த பவழமல்லி பாட்டு காரைக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த கானாடு காத்தான் ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்கலி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த காரைக்குடியோடைய அந்த பாரம்பரிய வீடுகளில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷலிட்டி அந்த அந்த ஒரு ஏரியா தான், அந்த ஒரு அந்த கோட்டியார்ட் ஏரியா அண்ட் செட்டிநாடு ஆர்கிடெக்சர் அண்ட் எவ்வளோ கலர்ஸ் இருக்குல்ல, அப்பப்பப்பா கண்ணு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கலர்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் பட் கண்ணு வந்து வலிக்காமல் கண்ணுக்கு அந்த ஒரு ஃபெட்டீக் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து நம்ம செட்டிநாடில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் அந்த இன்டீரியர் ஸ்டைல் எல்லாம். நானும் வந்து செட்டிநாடு ரீஜன் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அங்கே வந்து கர்நாடகாத்தான் பேலஸில் அஃப்கோர்ஸ் இப்போது கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் உள்ளே போக முடியும். இட் இஸ் நாட் ஓப்பன் டு த பப்ளிக் ஐ கெஸ். ஸோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போக முடியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து எங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் போக முடியல, ஏன்னா நேரமின்மை காரணமாக. பட் டெஃபினெட்லி போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கர்நாடகாத்தான் பேலஸ் வந்து எத்தனை திரைப்படங்களில் வந்து பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து கண்டுகொண்டேன் இல்லை, கண்டுகொண்டேனில் வந்துட்டு அவங்களுடைய அந்த இனிஷியல் சீன்ஸ் லைக் நம்ம ஐஸ்வர்ய ராய், தபு, அவங்களோட ஃபேமிலி, அந்த பிஃபோர் கல்யாணம் அண்ட் ஆல் தட் கலாட்டா இல்லை, அந்த ஒரு ஒரு நல்ல லைஃப்
1: அபுதாபி
0: எப்படி இருக்கு? அபுதாபி போயிட்டு இருக்கீங்க,
1: என்ன
0: வர்க் பண்றீங்க?
1: என்ன
0: பாட்டு தரலாம் உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு ஓல்டு சாங், செம்பருத்தி படத்துல இருந்து நட்டனனு கலன் மீது நான் பாடும் பாட்டு.
0: என்ன பாட்டுங்க? சாரி,
1: நாகூர் அனிபா பாடின பாட்டு, நட்டனடு கடல் மீது நான் பாடும் பாட்டு, செம்பருத்தி படத்துல.
0: செம்பருத்தி, செம்பருத்தியில் ஆக்சுவலி வந்து மூணு சாங்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம், நிலாக்காயும் பட்டு பூவே அண்ட் இன்னொன்று வந்து அந்த நடந்தால் இரண்டடி, அது ரொம்ப சோகமாக இருக்கும். வேற ஏதாவது சாய்ஸ் வச்சிருக்கீங்களா? அதனால வேற ஏதாவது ஜாலியான பாட்டு உங்க மைண்ட்ல ஏதாவது இருக்கா சொல்லுங்க. ஐயோ பாவம். சரி ஹாசன், எனிவே நான் ட்ரை பண்றேன் நல்ல ஒரு பாட்டை உங்களுக்காக பிளே பண்றதுக்கு, சரியா?
1: ஓகே.
0: Happy talking to you. Bye. Take care. சரி, சில பேருக்கு வந்துட்டு வித்தியாசமான சில சாங் சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில பாடல்கள்லாம் வந்து நமக்கு இப்போ இந்த நேரத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால நம்ம ஹசன்காக நல்ல ஒரு பாட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூஸ் பண்ணி அவருக்காக வந்து ப்ளே பண்ணி அவரை ஹாப்பி பண்ண தான் போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, பிரேக் இருக்கு. அண்ட் பிஃபோர் தேட் நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கிற மெசேஜஸ் என்ன, ஏது, யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்ப்போம். சில பேர்லாம் வந்து இல்லை, எனக்கு even like much before 7 o'clock எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்பிங்க. ஐ ஃபீல் சோ ஹாப்பி, ஏன்னா நான் பேசுறதை கேட்டு எனக்கு குட் மார்னிங் சொல்றது ஒண்ணு, அண்ட் நான் வருவேன் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்புறது வந்து இட்ஸ் சச் அ ஸ்வீட் ஜெஸ்டர். தேங்க்யூ சோ மச் அந்த மாதிரி மெசேஜஸ்க்கு. யார் தெரியுமா, எனக்கு அப்படியே ஒரு மெசேஜ் வந்து காலையில் 6:30 அனுப்பியிருந்தாரு. அருண், அருண் சொல்லியிருக்கிறது, குட் மார்னிங் கீர்த்தனா, வணக்கம், ராசல் கைமாலிருந்து. எப்படி இருக்கீங்க? டெய்லி மார்னிங் ஆஃபீஸ் போகும்பொழுது உங்கள் வாய்ஸ் தர வைபே வேற லெவல், கீப் ராக்கிங் அண்ட் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் கேர் ஃப்ரம் அருண் ஆண்டனி கிருஷ்ணா, பர்ச்சேஸ் டீம் நாங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ அருண், தேங்க்ஸ் ஃபார் யோர் மெசேஜ். V3 லவர், குட் மார்னிங் கீர்த்தனா அக்கா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அண்ட் வேற யார் ஹாலத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, செல்ஃபி புள்ள பாட்டு ப்ளே பண்ணுங்களேன், சில்லாக் சாங்கில் நான் தரேன் சாய்ஸ் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. லெட்ஸ் சி ஷண்முகையா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் இளைய பாரதி, குட் மார்னிங் டு யூ டூ. மை சரவணன் இஸ் மை ஃப்ரெண்ட் சரவணன் இஸ் ஆன் வெகேஷன். உங்களோட ஷோ வந்து கேட்டுட்டு இருக்காரு ராஜபாளையம்ல இருந்து. அவருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து காற்றன் மொழி பாட்டு வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணணுமா ப்ளீஸ் பிளே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யுவர் ஃப்ரெண்ட். அப்புறம் ஷாவல், குட் மார்னிங் டு யூ டூ. சர்தார் வந்து அஜ்மான் டு உமல் குவேன் போயிட்டு இருக்கேன் நானு, பவழமல்லி பாட்டு மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாஜா வந்து ஏதோ வாய்ஸ் நோட் எல்லாம் அனுப்பியிருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்கிறேன் ஹாஜா. பட் அவர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, செப்டம்பர் 19th என்னோட 16th ஆனிவர்சரி, எனக்காக ஒரு பாட்டு ஒன்று பிளே பண்ணுங்க, வைஃப் நேம் வந்து யாஸ்மின் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. விஷிங் ஹாஜா அண்ட் யாஸ்மின் அ வெரி ஹாப்பி ஆனிவர்சரி அட்வான்ஸாக நான் விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் பாட்டு நீங்கள் கேட்ட மாதிரி பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா, யூசுப் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, சென்னையிலேருந்து நான் கேட்குறேன். ஆஸ் யூஷுவல் என்னோட ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபார் த டே, அண்ட் உங்களோட ஷோ வந்து கேட்டுட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எட் அனதர் ஹாட் டே டு சர்வைவ் அப்படின்ட்டு இருக்காரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் இன்க்ளூடிங் மீ உங்களோட மார்னிங் ரொட்டீனில். சென்னையில் வந்து இன்னும் வெயில் கம்மி ஆகலை இல்லை, ஏன்னா நானும் போயிருந்தேனே ஒரு போன வாரம் சமயத்தில் போயிருந்தப்போ நல்லா சூடாக இருந்ததுங்க. பால்கனி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கோம், இருந்தாலும் வந்து சூடு அவ்வளோ சூடு வேர்த்துக்கு கொட்டுது. உண்மையாகவே வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏசியெல்லாம் இல்லாமல் சர்வைவ் ஆகிறதுக்கு. ஸோ ஹாவ் அ கிரேட் டே. ரோஷன் வந்து குட் மார்னிங் அக்கா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார், சையத் முகமது குட் மார்னிங். ஜாஃப்ரானும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஒரு 7 மணிக்கு அபுதாபியிலேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்குறோம் அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் அவர் அனுப்பியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தட் லவ். பிரபு குட் மார்னிங், I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் ஹசனுக்காக நல்ல ஒரு பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல நான் எடுத்து பிளே பண்ண போறேன். நீங்களும் பாட்டெல்லாம் கேளுங்க. அண்ட் 8 மணிக்கு மேலே விரிவான செய்திகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அடிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் திட்டமிடப்பட்டுள்ள 4வது வழித்தடத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்கள் பயண நேரத்தில் பாதிக்கும் மேல் குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாதையின் ஒரு பகுதியில் தற்போது 35 நிமிடங்கள் ஆகும் பயணம் வரும் 14 நிமிடங்களாக குறையலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த திட்டத்தின் விவரங்களின்படி 80 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடம் 2 கட்டங்களாக உருவாக்கப்படும். முதற்கட்டம் சுமார் 6 லட்சம் பேருக்கும், இரண்டாம் கட்டம் சுமார் 31 லட்சம் பேருக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 4வது வழித்தடம் ஃபோர்த் காரிடோர் என்று அழைக்கப்படும் இந்த சாலை கட்டமைப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு எமிரேட்களையும் இணைக்கும் 4வது முக்கிய சாலை அச்சாக உருவாகும். துபாய் தனது சாலை போக்குவரத்து கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தவும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி சாலை அமைப்புடன் இணைப்பை மேம்படுத்தவும் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய 4வது சாலை வழித்தடத்திற்கு நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக துபாய் பட்டத்து இளவரசரும் துபாய் நிர்வாக குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அறிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் விரைவில் முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பதாக நம்புகின்றோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். இதேவேளை சாத்தியமான ஓர் ஒப்பந்தம் தொடர்பாக வாஷிங்டன் தெஹ்ரானுடன் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஈரான் தரப்பில் இருந்து சமீபத்தில் ஏதேனும் தகவல் வந்ததா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஈரான் அதிகாரிகளுடன் தாம் நேரடியாக பேசியதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் இடையே வளைகுடா நாடுகளின் தலைவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் ஈரான் போரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெளிமையான இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தாங்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ உளமார வாழ்த்துகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் புதிய தலைமைச் செயலகத்துக்காக பட்டினப்பாக்கம் மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சி என தவிக அரசின் அராஜகங்களை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். அத்துடன் முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற வெளிநாட்டு பயணத்தின் உண்மை நிலையும் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் வழக்கம் போல மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக நேற்று முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது என்று கனிமொழி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்துவதாலும் அடக்குமுறைகளாலும் திமுக கழகத்தின் குரலை ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கெல்லாம் திமுக கழகம் ஒருபோதும் அடிபணியாது என்றும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: யுபிஐ பரிவர்த்தனை கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காணொலியில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடம் ஒருமுறை நீங்கள் இடதுசாரி கொள்கை கொண்டவரா அல்லது வலதுசாரி கொள்கை கொண்டவரா என கேட்டபோது நான் இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ சாய்வதில்லை, நான் நேராக நிற்கின்றேன் என்று பதிலளித்தார். ஆனால் பிரதமர் மோடியின் அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டது என்று ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். அவர் இடதுசாரியுமல்ல வலதுசாரியுமல்ல, அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன் மண்டியிட முடிவு செய்துள்ளார் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிப்பதன் மூலமும் அமெரிக்காவுக்கு பெருந்தொகையை வழங்குவதன் மூலமும் ஒவ்வொரு இந்தியர் மீதும் பிரதமர் வரியை சுமத்தியுள்ளார் என்று அவர் கூறினார். எனவே பிரதமர் மோடிஜி இப்போதே யுபிஐ பரிவர்த்தனை கட்டணத்தை திரும்பப் பெறுங்கள், அமெரிக்காவிடம் சரணடைவதை இப்போதே பிரதமர் மோடி நிறுத்திவிட வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் ரயில் தொழிற்சங்க ஊழியர்களால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதிலும் அனைத்து அலுவலக புகையிரதங்களும் தற்போது வழமை போன்ற சேவையில் ஈடுபட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் ஊடக பேச்சாளரும் புகையிரத போக்குவரத்து அத்தியட்சகருமான அசங்க சமரசிங்க ஒரு புகையிரதத்தை தவிர ஏனைய அனைத்து புகையிரதங்களையும் வழமை போன்ற சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போதைய புகையிரத பொது முகாமையாளரை பதவியில் இருந்து நீக்குவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து புகையிரத தொழிற்சங்கங்கள் தற்போது பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 48 மணி நேரத்துக்கு இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் புகையிரத தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து கருத்து வெளியிட்ட புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் நேற்றை தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே பல ரயில் சேவைகள் முடங்கியதாக தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபரில் விளையாடவுள்ள இந்தியா, இந்தியா ஏ மற்றும் ஏனைய இந்திய அணிகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்திய அணி ஜப்பான், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கெதிராக விளையாட உள்ளது. இந்தியா ஏ அணி ஆஸ்திரேலியா ஏ அணியை எதிர்கொள்கின்றது. ஏனைய இந்திய அணி ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு எதிராக இரானி கோப்பையில் விளையாடுகின்றது. இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான போட்டி எதிர்வரும் செப்டம்பர் 22 தேதி நடைபெறுகிறது. இது T20 போட்டியாக அமைய உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் இறுதி முதல் அக்டோபர் தொடக்கம் வரை இடம்பெற உள்ளன. இதிலும் இந்திய அணி விளையாடுகின்றது. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் செப்டம்பர் 27 தேதி முதல் அக்டோபர் 17 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்தியா ஏ மற்றும் ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி செப்டம்பர் முதல் அக்டோபர் காலகட்டத்தில் நடைபெறுகிறது. ஏனைய இந்தியா மற்றும் ஜம்மு காஷ்மீர் அணிகளுக்கு இடையிலான இரானி கோப்பை அக்டோபர் 1 தேதி முதல் 5 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த 3 அணிகளின் முழு வீரர் பட்டியலையும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வெளியிட்டுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். உள்ளக பிராந்தியங்களில் 41 முதல் 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 38 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். எல் நினோ வலுப்பெறுவதன் தாக்கத்தால் அக்டோபர் மாதம் முதல் அமீரகத்தில் வழக்கத்தை விட அதிக மழை பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமீரகத்தின் வானிலையின் மீது எல் நினோவின் தாக்கம் நேரடியாக அல்லது பெரிய அளவிலான வளிமண்டல மாற்றங்கள் மூலம் மறைமுகமாக ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: Star of the month. Singer Hariharan.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா ஹா ஹா, எவ்வளோ ஒரு இதமான ஒரு பாட்டு, இல்ல நல்ல ஒரு பாட்டு. நீ காற்று, நான் மரம், நிலாவேவா படத்துல இருந்து நம்ம கேட்டு முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அகேன் இதே வைப கண்டினியூ பண்ற மாதிரி மெய்கா நொடிகள், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படங்கள் இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். மீன் வாயில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை யாரெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்க, அவங்க என்ன ஜியோ மோடி ஜி டுடே ஐ டோன்ட் வாண்ட் டு விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே பட் தேங்க் யூ ஃபார் கிவிங் அன் என்டயர் ஜெனரேஷன் ஹோப் தட் மேபி இந்தியா கேன் டூ மோர் தென் வீ வேர் டோல்ட் இட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட கண்ணை வந்து கேட்ச் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அவங்களுடைய யூனோ ஸ்டைல் அண்ட் அவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாத இந்தியா அப்படிங்கிற அந்த பேஜ் போய் பாருங்க. சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களோட பிராண்ட் வாய்ஸே வந்து மாறின மாதிரி இருக்குது அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறமா. எனிவே, ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட் அவுட். பேக் டு பேக் ரெண்டு பாட்டை நம்ம கேட்கலாம். இமைக்கா நொடிகள் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படங்கள்லேருந்து அதுகளை குவிக்காக தங்கத்தோட விலை என்னவாயிற்று அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது, 515 திரும்ஸ், 75 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது, 477 திரும்ஸ், 50 ஃபில்ஸ் ஆக இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் 1-2 திரும்ஸ் வந்து ஏறுது, ஒரு ஃபியூ திரும்ஸ் இறங்குது. இந்த ரேஞ்சில் தான் வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கே தவிர பெரிய அதிரடியான மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் காசு இருக்கு, ஊருக்கு நீங்க பணம் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த டைம். ஏன்னா ஒரு யூஐ திரும்பி நிக்கிறான இந்த ரூபாயோட மதிப்பு 26.15 ரூபாயா இருக்கு. அடேங்கப்பா.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: உங்க

0: பண்ணா உங்க கார்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
1: FTA approved leading tax agency.
2: The VAT consultant call or WhatsApp 0588520103.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
9: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆல்ரைட், நம்ம துபாயில் இல்லை இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதில் இப்போ புதுசாக ஒரு ரோட் ஸ்ட்ரெச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ரூவல் ஒன்று வந்திருக்கு. துபாயோடைய பிளான்ட் ஃபோர்த் காரிடாருக்கான அப்ரூவல் இப்போ வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் காரிடார் வந்து கவர் பண்ணுற மாதிரி அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வில் பி டெவலப்ட் இன் 2 phases. ரெண்டு ஃபேஸில் பண்ண போகிறாங்க. அண்ட் அரவுண்ட் 600,000 பீப்புள் அண்ட் யூனோ 600,000 வெஹிக்கிள்ஸ் அண்ட் 3.1 million people respectively அது கவர் பண்ணுங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜிக் ரோடு ஆக்சஸ் வந்து எப்படி வந்து நம்ம யூஏஇல இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆஃப்டர் ஷேக் ஜாயத் ரோடு அண்ட் இத்திஹாத் ரோட், ஷேக் முகமது பின் ஜாயத் ரோடு அண்ட் எமிரேட்ஸ் ரோடு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஜேர்னி டைமை பொறுத்த வரைக்கும் இல்லை, அப் டு 60% வரைக்கும் நம்ம ரோடில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஸ்லாஷ் டவுன் ஆக போகுது. ஷார்ஜா டு துபாய் அலேன் ரோடு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அரவுண்ட் 30 கிலோமீட்டர் இருக்க போகுது. அல் ஷுருஃப் ரோட் அண்ட் ஷார்ஜா டு துபாய் அலைன் ரோட். அண்ட் இதன் மூலமாக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆச்சுன்னா 60% வந்து டைம் கம்மியாகும். 35 மினிட்ஸ் எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஜேர்னி வந்து நமக்கு பார்த்தோம்னா 14 மினிட்ஸ் தான் வந்து எடுக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. துபாய் அலைன் ரோட் டு அபுதாபி பார்த்தா செகண்ட் ஃபேஸில் போகும் 50 கிலோமீட்டர்ஸுக்கு. அண்ட் துபாய் அலைன் ரோட் டு அல் ஃபயா ரோடு இன் அபுதாபி அண்ட் இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 52% வரைக்கும் நமக்கு டிராவல் டைம் கட் ஆகும், விச் இஸ் ஃப்ரம் 50 மினிட்ஸ் டு 24 மினிட்ஸ். அண்ட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் each phase will have 12 lanes across both directions and up to 24,000 vehicles per hour வந்து இது அக்கோமடேட் பண்ணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன் டெப்தா இன் டீடைல்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டா இருக்க போகுது. அண்ட் அக்ராஸ் தி 2 phases நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 72 bridges, 17 tunnels அண்ட் 45 ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜும் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கப்பா மாசிவாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது டெவலப் ஆகி முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னாலும் இது ஒன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம லைஃப்பில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா அதில் எத்தனை மணி நேரம் இந்த ட்ராவலில் இந்த கம்யூட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும். ஸோ அது கன்சிடரபிளி கம்மியாகுது அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல மாற்றம் தானே.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: நிறுத்தினா. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: முறையில்
2: வேதாமிருதா
1: ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18
4: வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன் வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா டூல சந்திக்கலாம். இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லா சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறது பல மடங்கு அதிகரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல. இதனால நம்மளால் நிறைய பேர்த்துக்கு இந்த பிரெயின் ஃப்ரை ஆகிறது, ஒரு பிரெயின் ஃபாக் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம ஃபீல் பண்ணுறது உண்டு இல்லையா? ஏன்னா நம்ம பிரெயினால் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவையும் தாண்டி பல மடங்கு இன்ஃபர்மேஷன் லோட் நம்ம வந்து பார்க்குறோம். பிடிச்சோ பிடிக்காமலேயோ, இல்லை வந்து தேடியோ, இல்லை நம்ம தேடி போகாமலேயோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிறதுனால இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். எனிவே, பாசிட்டிவாக இருக்கிறத வந்து நம்ம எத்தனைக்கு எதனை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அத்தனை எதனை நம்ம அல்காரிதமும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்த்தா ஃபீடு ஃபுல்லாக நம்ம சூர்யான் ஜோதிக்காக தான் நிறைஞ்சிருக்காங்க இல்லையா? தே ஹவ் டன் சம்திங் ரியலி பியூட்டிஃபுல். அவங்களுடைய 20th ஆனிவர்சரி வந்து கொண்டாடும் வகையிலல்ல அவங்களுடைய வவுஸ் எல்லாம் வந்து அவங்க ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ வவுஸ் ரினியூ பண்ணுறது அப்படின்னா இப்போ திருமணத்துக்கு முன்னாடி வந்து உறுதிமொழி மாதிரி ஏற்றுப்பாங்க இல்லையா? ஸோ காலம் ஃபுல்லாக அவங்க கூட நான் இருப்பேன், யூனோ, இறப்பு தான் வந்து நம்மளை பிரிக்கும், அதை தாண்டி வேற எந்த ஃபோர்ஸாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. ஸோ நம்ம நிறைய அழகான விஷயங்களை வச்சு வவுஸ் வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அது அவங்க ரினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் மோமெண்ட் இல்லை, லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தா ஒரு பர்டிகுலர் ரீல் நம்ம எல்லாரோட கண்ணிலையும் பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, பல பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை ரீஷேர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூர்யான் ஜோதிகா அவங்களுடைய முதல் படம் இந்த பூவெல்லாம் கேட்டு பாடல இருக்கிற அந்த சுடிதார் அணிந்து வந்த சிறுகமை பாட்டில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு வரி, அந்த பாடல் வரி, நிறைய கூடும் நாட்களிலும் என் கூடவே வந்து நீ இருப்பியா, அப்போ வந்து என்னை இப்போ நான் இளமையாக இருக்கும்பொழுது எப்படி வந்து என்ன நீ அன்பா பாத்துக்கிறியோ அதே மாதிரி நீ என்னை வந்து பாத்துப்பியாங்கிற மாதிரி ஒரு லைன் ஜோதிகா வந்து பாடுற மாதிரி இருக்கும் சூர்யாவை பார்த்து. அண்ட் சூர்யா வந்து அடிப்பொடி காதலியே நிறைய கூட தோன்றுமா அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாரு. எவ்வளவு அழகான வரி இல்ல. அப்போ அந்த பாட்டு ஷூட் பண்ணும்பொழுது அவங்க யாருக்குமே தோணி இருக்காது தட் யூனோ இவ்வளவு வருஷம் வந்து அவங்க சேர்ந்திருப்பாங்க, டெஸ்டினி வந்து இப்படி ஒரு அழகான ஒரு லைஃப் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதை மேட்ச் பண்ணி அதுவும் சூர்யா அண்ட் ஜோதிகாவோட இப்போ அந்த அவங்களுடைய அந்த ரீசெண்ட் அந்த ஒரு திருமண நாள் கொண்டாட்டத்தில் சூர்யா வந்து ஜோதிகாவை பார்த்து ஒரு கண் கலங்கி ஒரு நிக்கிற ஒரு தருணம், அந்த அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளால் விவரிக்க தெரியல அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் அவருக்கு. பட் ஃபுல் ஆஃப் டியர்ஸ் அண்ட் அப்படியே ஒரு திகைச்சு போய் ஒரு நிறைவா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இதை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. சச் அ பியூட்டிஃபுல் திங். பல பேர் வந்து மேனிஃபெஸ்டிங் அ லவ் லைக் டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜோதிகாவுமே வந்து பார்த்தா 20 years ஆஃப் லவ் அண்ட் வார் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேரேஜ், ஹோல்சமான மேரேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல எல்லாருக்கும் நிறைந்த மாதிரி கரடுமுரடான ஒரு பாதை, இனிப்பான தருணங்கள், சில கசப்பான தருணங்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒன்று தான். பட் அதை தாண்டி ரொம்ப அழகான ஒரு திருமண வாழ்க்கை இருந்துன்னு சொல்லி பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே ஸோ அந்த பாசிட்டிவான விஷயம் நான் பார்த்தேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக காதல் குண்டின் காதல் கோட்டை படத்திலிருந்து நலம் நலமறிய ஆவல் பாட்டு உங்களுக்காக கோல்டன் சாங் ஆஃப் தி ஆரை நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் ஆஃப்டர் அ குட்டி பிரேக் சரியா? ஸோ பிரேக் அப்புறமா இந்த பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் தென் 9 மணிக்கு மேலே தவறாமல் நீங்கள் கேட்கணும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம கூட ஒரு பீடியாட்ரிஷியன் ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ இந்த பேக் டு ஸ்கூல் சீசன் ஸ்பெஷலாக. அப்பப்போ நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா நாலேஜ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் அவுட். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, டாக்டர்கிட்ட உங்களுக்கு பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். எப்பவும் போல பாட்டு ப்ளே ஆகக்கூடிய அந்த நேரத்தில் ஆஃப் ஏரில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 800-8940 நீங்கள் கால் பண்ணி பேசலாம்.

0: ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
2: JM பிராண்ட் ஏசிடா.
1: JM பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
5: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல?
6: நீ ஃபைல் செய்யாதவா?
5: போய் ஃபைல் கராது.
7: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
8: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் September 2026. 18,000 plus happy clients and Google la 4.9 star rating oda irukra VAT consultant choose panunga.
9: FTA approved leading tax agency.
10: The VAT consultant, call or WhatsApp 0588520103.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Mersal morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க with Alansari Exchange.
3: You are with Kirtana on Mersal morning. Golden song of the hour. Golden song of the hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. இன்று காலை 7:40 முதல் 8:10 மணிக்குள் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலின் மேல் தளத்தில் 9,000 பேர் வரை அனுமதிக்கப்பட்டனர். இவ்விழாவில் பல்வேறு மடங்களின் ஆதீனங்கள் அமைச்சர்கள் ரமேஷ், நிர்மல்குமார், பி விஸ்வநாதன் மற்றும் IAS IPS உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பல்வேறு உலகத் தலைவர்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. இந்த செய்திகள் தவறானவை, போலியானவை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் பலர் நோய்வாய்ப்பட்டதாக கூறப்படும் தகவல்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் பதிவாகும் மொத்த மரணங்களில் 80% தொற்றா நோய்களை காரணம் என்றும், அவற்றில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை முன்னணியில் உள்ளதாகவும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 80% தொற்றா நோய்களே காரணமாகின்றன. இவ்வாறு உயிரிழக்கும் 80% பேரில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை முன்னணியில் உள்ளதாக இலங்கை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: உலகளாவிய ரீதியில் குடிமக்களுக்கான வரி சலுகைகள் அதிகம் கொண்ட நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் உலகிலேயே முதலிடத்தில் இருப்பதாக சர்வதேச குடியிருப்பு மற்றும் குடியுரிமை திட்டமிடல் ஆலோசனை நிறுவனமான குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன்ஸ் தெரிவித்துள்ளது. குறித்த நிறுவனம் வரிச்சுமை, வரி அமைப்பு, முதலீட்டு அடிப்படையிலான குடியேற்றம் ஆகிய 3 பிரிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் மதிப்பெண் வழங்கப்பட்டு 48 நாடுகள் அடங்கிய தரவரிசை குறியீட்டை வெளியிட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி 0% இருப்பது, 5% VAT அல்லது நுகர்வு வரி மட்டுமே இருப்பது, நாட்டை விட்டு வெளியேறும் குடியிருப்பாளர்களிடம் கூடுதல் வரி வசூலிக்கப்படாதது ஆகிய காரணங்களால் ஒட்டுமொத்த தரவரிசையில் அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் பல்வேறு துறைகளில் வர்த்தகத்தை முற்றிலுமாக துண்டிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது அமெரிக்காவுக்கு எதிரான விரோத நடவடிக்கை என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். செவஸ்டோனில் நடைபெற்ற கண்காட்சி கோ கார்ட் பந்தயத்தில் பங்கேற்ற 100 அமைச்சர் ஓட்டுநர்களையும் வெறும் 14 சுற்றுகள் மற்றும் 35 நிமிடங்களில் மேக்ஸ் வெஸ்டபன் முந்திச் சென்றார். 4 முறை ஃபார்முலா 1 உலக சாம்பியனான வெஸ்டபனுக்கு நோத்தம்ஷயரில் க்ரோன் ப்ரீ பந்தய தளத்தில் மாற்றியமைக்கப்பட்ட பாதையில் அனைவரும் முந்துவதற்கு அதிகபட்சமாக 35 சுற்றுகள் அல்லது 75 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ரெட்புல் அணியின் வெஸ்டபன் குழப்பமான முதல் சுற்றின் முடிவில் 37வது இடத்துக்கு முன்னேறியிருந்தார். அந்த முதல் சுற்றில் பல ஓட்டுநர்கள் விபத்தில் சிக்கியதுடன் சிலர் கட்டுப்பாட்டை இழந்து சுழன்றனர். இதன் காரணமாக பந்தயம் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 909 ஆயிருக்கு மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், தவறாம நீங்க 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இன்னைக்கு கேட்கணும். நம்ம கூட வந்து பீடியாட்ரிஷியன் ஒருத்தங்க ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேக் டு ஸ்கூல்னு சொல்லி ஒரு வழியா ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா என்ன, ஸ்கூல் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஒரு மாசம் வரைக்குமாவது ஆகும் கொஞ்சம் இன்னும் அந்த ரொட்டீனுக்கெல்லாம் செட் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த நேரத்தில் உங்க குழந்தைங்களை வந்து பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்காக, அவங்க ஹெல்த்தை வந்து இன்னும் பெட்டரா பாத்துக்கிறதுக்காக கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வாரம் சில டாக்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டுடியோல. அந்த வகையில வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் வினி சூசன் தாமஸ், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் டு ஆர் ஸ்டுடியோ. ஹலோ டாக்டர்.
1: ஹாய் கீர்த்தினா,
0: எப்படி இருக்கீங்க?
1: குட், நல்லா இருக்கு.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றது. அண்ட் ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு பிஸியா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இப்ப நீங்களும் பிஸியா இருப்பீங்கல்ல இந்த சீசன்ல,
1: இல்லையா?
0: சோ ஹவ் இஸ் இட் கோயிங் பேக் டு ஸ்கூல் சீசன்? நிறைய குழந்தைங்க எல்லாம் வராங்களா? ஹவ் இஸ் இட் ஃபார் யூ?
1: So back to school, what we noticed was that like in the first 1 week la it was okay, like all the children are doing good. Pakshe ee parnya mari like in the second week onwards we started getting all this flu cases. That is what we are noticing. Lot of children are coming with fever, cough, cold. So that is the trend.
0: And koyenga kitta irund parents ku nariya vandirukku, parents um apdi office la ellam kondu poi kuduttu irukanga. So I think flu season is there ippo nalla everywhere, illaya? And innikku nama in particular nama paakkanumna, ipo already ponu varam இன்னொரு பீடியாட்ரிஷியன் வந்திருந்தாரு, சேம் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல். அண்ட் அவர் வந்து ஃப்ளூ பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணாரு. சோ ஃப்ளூவையும் தாண்டி மீதி இஷ்யூஸ் ஆர் சில திங்ஸ் தட் வி ஹேவ் டு டேக் கேர் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம பேச போறோம். சோ அதுல வந்து ஜென்ரலாவே வந்து நம்ம பார்த்தோம்னா டாக்டர், இந்த சீசன்ல குழந்தைங்களை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. அண்ட் இப்போ இந்த வருஷம் இந்த அகடமிக் இயர்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, லைக் இந்த ஸ்கிரீன் யூசேஜ் வந்து லிமிட் பண்ணணுங்கிறது, டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் திருப்பியும் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சோ அப்படி இருக்கும்பொழுது குழந்தைங்களுடைய அந்த ஹெல்த்துக்கு இப்ப புக்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்றாங்க அப்படின்னா பேக் பேக்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம், இல்லையா? சோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ்டர் கரெக்ட் பண்றதுக்கு ஆர் ஹெல்த் இன் ஜென்ரல் பாத்துக்கிறதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்?
1: So first of all, most important thing like what we tell for all the parents is that when the children come back from the school, like wash their hands properly. That's the most important thing.
0: Okay.
1: Not just come home, put up their bags and immediately rush to the room, just simply wash. That's not enough. Wash your hands with soap and water completely up till at least till their elbow. Okay, wash it with soap and water at least for 20 seconds.
0: Okay.
1: Both for the our children as well as for the teenagers. First thing.
0: Okay.
1: Second thing is that an advice namle ipa koduthirikkunathu is that when they go to the school, if they have a cough or a cold, you don't send the children to the school. Let them be in the home for the 2 days.
0: Correct. Yeah.
1: And even if they're having a cough, most important thing is advise them how to cough. Like cough into your elbow. Okay, adhaan important, not in your hands. Because if you cough inside their hands, they'll again go shake their hands and spread it to each other.
0: Okay.
1: That is one thing.
0: Okay.
1: Then the second question, Kirtana, that you asked was regarding posture.
0: Yeah.
1: So posture, most important thing is that the weight that they carry. Okay. Ippa chala kolandhugalu, they carry that trolley bags. But some school advice no, because it is dangerous. Sometimes they may trip and fall.
0: Yeah, correct.
1: So if they are carrying a carry bag, it should be only 10 to 15% of their body weight.
0: Okay.
1: So if, let's say, for a 30 kg or 40 kg child is carrying a backpack, it should be only 10% of his body weight. And that means around 3 to 4 kg, not more than that.
0: So that is the thumb rule that we all have to follow.
1: Yeah. Very, very important.
0: Okay.
1: And the second thing is that when they are carrying their backpack, இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஆல் ஆஃப் தெம் வில் பி கேரிங் இன் ஒன் ஹேண்ட். நோ, நாட் லைக் தட். தே ஹாவ் டு கேரி த பேக் பேக் வித் போத் த ஸ்ட்ராப்ஸ்.
0: ஓகே.
1: ஸோ தட் த ப்ரெஷர் இஸ் ஆன் போத் த போத் த ஷோல்டர்ஸ் அண்ட் த ஸ்பைன் இஸ் நார்மல். எல்லாத்தையும் ப்ரெஷர் வில் கம் ஆன் டு த ஸ்பைன் அண்ட் தென் தே வில் ஹாவ் ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ், பேக் பெயின். So these are the things they have to take care.
0: Okay. That one. And ipo innonu sonna mari inda mukhyamana changes in this academic year nama paathona
1: digital screen.
0: Yes, digital screens. Yeah. And adula vandu onnu ipo sonna madri adanal avanga books la nariya carry pandra mari irukum. Innonu ipo poduva paakkuradhu enna na, ivlo varsham avangalukku social media ban alla vara ipo kondu vandirukanga. So ivlo varsham vandu they were all like very free. Amma appa oda iPads edukkuradhu, phone eduthu velaiyadradhu and accounts create pandradhu idella. Ana ipo adu avanga kaiyila irundhu sadana parik பொழுது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க. ஆர் அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கறதா சொல்றாங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் திஸ் டெலிகேட் சிச்சுவேஷன்?
1: So first of all, most important thing is that we should not take it all of a sudden from them. Adu gradual withdrawal aayirikanam. So you give them a time. Ippom half an hour ipa school vandittu half an hour they can watch.
0: Okay.
1: Then before sleep, 1 hour before sleep, no devices. So in a day, like when they are from Monday to Friday, once they come back from the school, 30-35 minutes.
0: Okay.
1: But on weekends, like Saturday, Sunday, half an hour in the morning, half an hour in the night. So like approximately 1 hour. Gradually we should change it. And like you mentioned, Kirtana, like it is very difficult for us to say completely no to them. But we should speak to them. Tell them the importance of why we are telling them.
0: Right.
1: And most importantly, that it should be under parental control. And they should not be given a gadget or a device just like that, so that they can, scroll. We don't know what they are seeing.
0: True.
1: Okay, even parents, like our phone, like they have Instagram, Facebook, that should all be under, locked and not be able for the child to visualize.
0: Correct.
1: So these things they have to take care.
0: They have to take care. Ama. On the whole, நிறைந்த ஒரு வருஷமா தான் இருக்கு. நிறைய சேலஞ்சஸ் வேற இல்ல. எல்லாருமே லைக் பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகிய நீங்க ஆகட்டும், நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த வருஷம் இந்த சேஞ்சஸ்னால பாக்குறது கொஞ்சம் காமனா இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது இஸ் டாக்டர் வினி சூசன் தாமஸ், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னும் நிறைய குழந்தைங்களுடைய ஹெல்த் பத்தி எல்லாம் நம்ம பேச போறோம், சரியா? ஸோ மறக்காம நீங்க கேளுங்க. அண்ட் இப்போ ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பாட்டு போகக்கூடிய கேப்ல டாக்டர் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல உங்க குழந்தைங்க ஹெல்த் சார்ந்து ஏதாவது டவுட் இருக்கு, அதை நீங்க கேட்கணும் குவிக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: Okay. 89.4 Tamil FM. FM. நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back. Commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 9:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வினி சூசன் தாமஸ் ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல்ஸ் துபாய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ பேக் டு ஸ்கூல் சீசன் அப்படிங்கறதுனால பேரண்ட்ஸ் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் குழந்தைங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 59 டேஸ்க்கு அப்புறம் இல்லையா டாக்டர், இந்த தடவை வந்து தே ஹேட் அபவுட் ஒரு 59 டேஸ் ஹாலிடேஸ் அண்ட் அது முடிச்சுட்டு திருப்பி ஒரு ரொட்டீன்குள்ள செட் ஆகும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வரும். ஸோ அதுல பேசிக்கான சில விஷயங்கள் பத்தி பேசணும். அடுத்த பெரிய ஒரு சேலஞ்ச்னு பார்த்தா இந்த ஸ்லீப் சைக்கிள் இல்லையா. ஸோ ஸ்லீப் சைக்கிள் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஹாலிடேஸ் எல்லாம் வரும்பொழுது. அண்ட் தென் அதுவே முக்கியமாக பார்த்தா இந்த ஹை ஸ்கூலர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், யூனோ காலையில் வந்து எழுந்திருக்கிறதுக்கு, வெளியே எழுந்திருக்கிறதுக்கு, போகிறதுக்கு, வரதுக்கு அண்ட் ஆல் தட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அண்ட் ஹவு மச் ஸ்லீப் டூ தே ஆக்சுவலி நீட்?
1: ஓகே கீர்த்தனா, தேட்ஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். அப்போ ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ கேஜி கிண்டர் கார்டன் சில்ட்ரன், கிண்டர் கார்டன் சில்ட்ரன் தே ஹாவ் டு ஸ்லீப் அட்லீஸ்ட் 10 அவர்ஸ். அப்போ தே ஹாவ் டு கோ அட் பெட் அட் பை அரவுண்ட் 8:30 இன் த நைட். பிஃபோர் ஸ்லீப்பிங் நோ டிவைசஸ்.
0: ஓகே
1: ஓகே, 1 hour பிஃபோர் ஸ்லீப்பிங் நோ டிவைசஸ், ஆல் டிவைசஸ் ஷுட் பி கட் டவுன், dim light, and if amma is free can oru story okka paranju koduka, then they can sleep. If amma is free or appa is free, amma appa both have equal roles,
0: correct? And amma appa shouldn't be on their phone.
1: Yes,
0: that
1: yes,
0: is the most important
1: thing. They should not be on the phone, so device should be off and dim light so that we can observe the child when they are sleeping, any problems is anything is there. So that is important for kindergarten. Then for middle schooler also, so middle school means from you know our 4th standard to up till grade 9. So all those children avarige they should sleep at least for around 9 to 10. Okay.

0: அண்ட் அவர் டீனேஜ் ஏஜ் குரூப் அவருக்கு தே டோன்ட் ஸ்லீப் ஒல்லி. Teenage children, you have to at least, they should sleep 8 hours. Because they have so much to study, we can't ask them to sleep 10 hours. Mm. But at least 8 hours, okay. They should sleep.
1: Okay.
0: Now, in teenage, one thing you will observe is, they will tell, Amma, I will sit and study in the night. Mm. Now, that is not, they are very active in the night.
1: Correct,
0: okay?
1: Yeah.
0: So, most, it is okay, they can sit up till maximum 11.
1: Mm.
0: Not more
1: Adhuk
0: than
1: mele
0: that. No. They should at least sleep by 10:30 and be able to get up. If a morning bus and all will come by around 6:30. So they should be, have at least 8 hours.
1: Mm.
0: Important so that next day, அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு.
1: ஓகே,
0: தட் இஸ் வை.
1: ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, இப்போ நம்ம சின்ஸ் வியர் டாக்கிங் அபவுட் டீனேஜர்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய மாறும் இல்லையா, லைக் ஹார்மோன்ஸ் வைஸ் நிறைய அவங்க சேஞ்சஸ் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் அகடமிக்கலியும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு டீனேஜர் ஒரு ஹை ஸ்கூலர் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேங்கிற மாதிரி சில வார்னிங் சைன்ஸ் சம்டைம்ஸ்
0: the girls like to dance.
1: Mm.
0: All those interests are declining.
1: Okay.
0: Okay. And they get sudden onset of headaches.
1: Mm.
0: Or, you know, not wanting to go to school. If their tummy is paining. Mm. All those things. It's like a warning sign that there is something that is troubling them.
1: Okay.
0: So, what we ask doctors, I always tell my parents is, always talk to the children.
1: Mm.
0: Not only giving advice or shouting at them and telling them, you're not studying, you're not studying. No. Talk to them, give time to listen to them.
1: Mm.
0: The best time to listen to them is when they are at least, you know, little relaxed, when they come from the school, when ask them what happened that day.
1: Yeah.
0: Not asking like, okay, what did teacher teach you?
1: Mm.
0: What are the notes? How much to complete? Illa, apdi illa. Ask them what happened that day. Spend some 10 minutes with them and so that, you know, they will be willing to open up.
1: Right.
0: And so these are the most important thing is, like I mentioned, those 3 points. Sudden decline in the interest of the activities which they used to do, that is something we have to be very watchful about.
1: Okay, okay. So, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து பேனிக் ஆகிடுவாங்க, பேரண்ட்ஸே பேனிக் ஆகிடுவாங்க, எக்ஸ்ட்ரீமாக வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லாமல் பேரண்ட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்?
0: லைக் ஐ செட், டாக் டு தெம், ஓகே, ஆஸ்க் தெம் வாட் இஸ் தேர் ப்ராப்ளம், அண்ட் இஃப் இட் இஸ் பியாண்ட் தேர் கெப்பாசிட்டி, approach the doctor,
1: okay,
0: the pediatrician.
1: Mm.
0: It's not a stigma. It is not a problem to come to the doctor and tell doctor there is some problems that we are facing, because sometimes just by speaking and giving them certain clues as to how to handle, that will make a huge difference.
1: Okay.
0: But most of the time, Kirtana, it can be solved at the home itself.
1: Okay.
0: If the amma and appa, they sit and talk, understand what the child is telling and support him and not say that, you know, oh, this is not the way you have to do, this is not what you need to do. No.
1: Mm.
0: Talk to them, listen to them. Listening, most important, listen. Don't react immediately.
1: Okay.
0: Listen. And then next day you can probably, you know, think about what to talk to him.
1: Right.
0: Back. Mm. If it is beyond your capacity, come and meet the doctor. That's the best thing.
1: Wonderful, wonderful. So, listen பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் வந்து இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. மைண்டில் வச்சுக்கோங்க, கேட்டுட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ஐம் ஷோர் இப்போ டாக்டர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, தொடர்ந்து இன்னும் நம்ம நிறையா பேச போகிறோம் டாக்டர் கிட்ட. முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது குழந்தைங்களுடைய இம்யூனிட்டி பற்றி, டயட்ஸ் பற்றி, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறோம். மீன் வயல் பாட்டு போகக்கூடிய கேப்பில் டாக்டர் கிட்ட நீங்கள் ஆஃபேரில் பேசணும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது டவுட் இருக்குது, யூனோ ஃபிசிக்கலி ஆர் மென்டலி ஏதாவது அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குயிக்காக நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். 800-8940 கால் பண்ணி. அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது இஸ் டாக்டர் வினி சூசன் தாமஸ், ஸ்பெஷலிஸ்ட் பீடியட்ரிஷியன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் துபாய்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: You are with Kirtana on Mercil Morning. 91 போடு. 90s

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பீடியாட்ரிஷியன் டாக்டர் வினி சூசன் தாமஸ் ஃப்ரம் NMC ஹாஸ்பிட்டல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுடைய ஹெல்த் பத்தி ஓவராலா ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுடைய யூனோ டிவைஸ் யூசேஜ் பத்தி பேசணும், அவங்களுடைய பாஸ்டர் பத்தி பேசணும், அண்ட் தென் ஸ்லீப் பத்தி ரொம்ப முக்கியமா பேசணும். இப்போ அடுத்தது டாக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டயட் இல்லையா? ஸோ டயட் வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று தான். அகேன் அதுலயும் வந்து இப்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த டயட் வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அண்ட் அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்துக்கு ஏத மாதிரி நியூட்ரிஷனும் மாத்திரை மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க கிட்ட இருந்து நாங்க சில அட்வைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸஸ் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், லைக் கிண்டர் கார்டன்ல இருந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல இருந்து?
1: So, Kirtan, that is a nice, wonderful question. So, lunchbox is a tough job.
0: Mm.
1: Tough job for Amma to prepare. So, lunchbox only, for kindergarten children, very simple. There are only three simple rules.
0: Okay.
1: It should be simple, it should be easy for them, and it should be also easy to carry. Mm. Okay. Now, what is simple means... like it should be like something which they can eat fast, okay? So small finger foods, that is the best. Small finger foods doesn't mean only like nuggets, no, not that. Okay, you have to give them you can give them a sandwich, okay, and that also sliced,
0: okay,
1: and not being kept like one whole sandwich. Slice it into four triangles, okay. So it looks fancy,
0: yeah.
1: Okay, then the second thing is sliced apples, good, a handful of nuts, not for kindergarten children, for the middle school, because kindergarten children they can choke. So not like that. Then you can prepare, what you can do is at home you can prepare the cereal bar with rolled oats. So if with rolled oats, almond, peanuts, some children are allergy, so that's the reason that we don't advise peanuts. So for kindergarten children, the most important thing is that it should be simple to open, it should be simple to eat, and the most important thing is the storage. Don't give them in glass container, give them in a steel container.
0: Okay.
1: So this is for small kindergarten. Now coming to our middle school and teenagers. Middle school teenagers, most mukhyama vishay is that they are hungry. And they are having 8 long periods of, you know, their school curriculum, around 7 to 8 hours. But one snack box is not enough. You have to give them at least 3 boxes.
0: Right.
1: Okay, so the first box is important.
0: Okay.
1: First box should be, you know, something which is like a mid, it's that 9 o'clock this. So that can be, like I mentioned, it could be a sandwich. It could be a grill. It could be a vegetable sandwich with some cucumbers and homemade mayonnaise. Okay. And also some children who like, who eat non-veg, you can give them either, you know, a slice of, with a cheese or a bacon. That is also fine. Okay. Then coming to our lunchbox. Lunchbox, most of our teenagers don't like curry, don't like rice, don't like dosa, idli. No, out, tick out of the box. Okay.
0: Correct.
1: Mukhyama vishay is that they want good lunch. So something which is easy to eat, fast to eat. So what I tell most of the mothers is that chapati, roll it with, you can either roll a grilled chicken, roll it with a little lettuce. That is one thing. Or even a tortilla wrap with, if it's a vegetarian, you can put either sorted vegetables or paneer. Okay. So this is one option. And for middle school and teenagers, mukhyama vishay is that give them a box with nuts. Nuts, dates, almonds, walnut, all 2 in number, and that should be also there in their food. And if required, you can give them like one fruit.
0: Okay.
1: Okay. It could be an apple or a pear. Don't give them a banana, it will become black in color. That's it. So nice. This is the most important thing.
0: Okay, interesting. Okay. And idu vandu for generally nama follow panna vendiyathu. And innonu kuda ipo nama offer la onnu rendu calls ellam kuda vandirundathu illaya. So adula vandu nama paathona sila kuzhangaloda and the appetite patterns la வித்தியாசம்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ அதுவுமே வந்து அப்நார்மல் லெவல்ஸ் நம்ம சொல்லணும்னா, அவங்களுடைய அப்படைட் பேட்டர்ன் எப்ப அப்நார்மல் ஆகும் டாக்டர்? அது நம்ம வந்து அலாமிங் சைனா பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும்னா?
1: யா, அப்படைட் பேட்டர்ன் அப்நார்மல் இஸ் லைக், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8 o'clock னு பிரேக்ஃபாஸ்ட் கழிச்சோம், 8:30 ஆகும் பின்னே சோய்க்கோ பிரேக்ஃபாஸ்ட்.
0: ஓகே.
1: ஓகே, தென் ஓகே, யூ கிவ் ஒன் மோர் டைம், ஒரு 9:30 லைக் முடிஞ்சிட்டு அகெயின் தேர் ஆஸ்கிங். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஈட்டிங் ஆஃப் ஃபுட் அண்ட் ரேபிட் கெயின் ஆஃப் வெயிட், வி ஷுட் பி வரிட்.
0: ஓகே.
1: ஓகே, கன்சல்ட் த டாக்டர், டோன்ட் திங்க் தட் இட் இஸ் நார்மல். ஓகே, சைல்டு இஸ் ஆஸ்கிங் கிவிங் கிவிங்
0: பேரண்ட்ஸ் வில் ஃபீல் ஹாப்பி இல்லையா குழந்தை சாப்பிடுது பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்ட்டு சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க
1: ஃப்ரீக்வென்ட் ஈட்டிங் எவ்ரி 2 ஹவர்ஸ் எஸ் வி நீட் டு ஷோ அண்ட் ராபிட் கெயின் ஆஃப் வெயிட்
0: ஓகே
1: okay rapidly gaining weight like let's say around 2-6 kilos and all gaining no that's not good
0: yeah. okay interesting so and madri kuzhandaiyoda appetite pattern la difference theriyudhu onnu sutthama saapidama irukiradhu or nariya saapidrudhu rendu extremes me vandu gavanathila kolla vendiya onnu da anala paathukonga or kutti break and kutti part ku apprama nama thirupiyum doctor kitta pesaporum off air la ungalku edhaavadhu doubts irukum pachathila neenga vandu call paniyum pesalam 800-8940 ku and innikku nama kuda join panirukiradhu is doctor Vinny Susan Thomas specialist pediatric from NMC Specialty Hospitals, Dubai.
2: Kanna, one time on panita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum. Hukum. Arthumayindhaan achcha. 89.4
3: எனக்கு சக்கரை வியாதி
4: சுகரா இது எத்தனை நாளா
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு
4: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
3: சார்
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா
8: கதை தானே சொல்ல நான் ரெடி கேக்க நீங்க ரெடியா லவ் ஸ்டோரி ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் த்ரில்லர் அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா எல்லாமே சொல்லுவேன்
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா சாட்டர்டேஸ் 2-4 PM ஆன் 89.4 தமிழ் FM
9: You are with Kirtana on Medicine Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
10: Plots Nale, Prop Shildane. For details, call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 9:52 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வினி சூசன் தாமஸ் ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் என்எம்சி ஹாஸ்பிட்டல்ஸ் துபாய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே ஒரு ப்ரஷ் அப் பண்ற மாதிரி யூனோ இதெல்லாம் பாருங்க குழந்தைங்களோட ஹெல்த்ல அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்டர், குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸ் எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த இம்யூனைசேஷன்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு பெருமளவு ஹெல்ப் பண்றது அஃப்கோர்ஸ் ஃபுட் அண்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் தாண்டி அப்பப்போ எடுத்துக்க வேண்டிய ஏஜ் அப்ரோப்ரியேட் வேக்சின்ஸ் இல்லையா. ஸோ அதை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு குயிக்காக நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஓகே கீர்த்தனா, ஸோ வேக்சினேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் இஸ் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் த சைல்ட் டு மெயின்டைன் தேர் இம்யூனிட்டி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் சில்ட்ரன் ஹூ கோ ஃபார் கிண்டர் கார்டன், they should be, because we are now, this is the flu season, they should get their flu shots. Okay, that is applicable ellarume, kindergarten, middle school and teenager, yearly one shot.
0: Okay,
1: okay, that is the most important thing. Then second thing, kindergarten children, 5 year children who are joining, most important is they take that vaccination for their second booster. First booster they took it 18 months.
0: Okay.
1: Second booster is at 5 years. So that 5 year second booster is important because all that previous which we took at 2 months, 4 months, 6 months, 18 months, it becomes fully active when you take the 5 years one.
0: Okay,
1: that is one. Second thing, chicken pox vaccine, measles, mumps, rubella vaccine, all that has to be covered.
0: Okay,
1: ipa Kirtana, you will ask why doctor, why they have to take. So the most why we ask the children to be fully vaccinated is so that if anyone who is not vaccinated also, they can provide protection for that child also.
0: Okay,
1: so that is most important thing. Okay, that is about our kindergarten age group. Then middle school children, same thing.
0: Okay.
1: They will again get a booster at 12 years. So on the 18 months, then at 5 years, then at 12 years also.
0: Okay.
1: So that is called as the Boostrix or DPT plus polio vaccine injection.
0: Okay.
1: Okay. Then another one important mukhyama vaccine is called as the HPV vaccine. HPV is basically human papilloma virus vaccine. It is most of the time in women it can cause cervical cancer, in men it can cause oral or throat cancer.
0: Okay,
1: so that is why less than 14 years it is 2 doses, 6 months apart. From 9 years above you can give, but preferably we give it at 12 years to 14, and above 15 years it is 3 shots.
0: Okay, so idu vandu this is actually
1: very important.
0: Very important ena poduva and the HPV vaccine vandu பெண்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்வாங்க, girl children for men also,
1: for men also, because men are the carrier. And even DHA recommendation now has made it no more, it is no more like optional, you have to give it mandatorily. Even some of the schools in Dubai are offering those vaccines.
0: Okay,
1: then the third thing is about the meningococcal vaccine. So that is also very important because meningococcus is a bacteria. Anyone who carries that bacteria, it spreads through oral contact, goes into our bloodstream, affects our brain, can cause fever, seizures, and it's a very fatal disease.
0: So that
1: is why meningococcal vaccine, very important. It is given in their childhood, then a booster at once they are going for the university.
0: Okay.
1: Now the DHA, our Dubai government, is giving it mandatorily, even in, and it's included in their immunization schedule.
0: I see. Okay.
1: So this meningococcal vaccine is even given for our teenagers when they are going for their universities. So all these vaccination is very, very, very important. Anyone who has missed any of the vaccine, don't think that they can't take it. There is something called as catch-up schedule.
0: Okay.
1: Yeah. So they can come, meet the pediatrician, tell the pediatrician that, doctor, my child has not received this vaccine. We can always, you know, revise the schedule.
0: Okay.
1: So that is also very, very important information. And the flu vaccine needs to be taken yearly.
0: Of course. Okay. That's the need of the hour.
1: Yes.
0: On the flu vaccine. And thank you so much, doctor. It was a lovely session. Very interesting. You share. Thanks a lot.
1: Thank you,
0: Kirtana.
1: It was lovely talking to you.
0: Same here. And doctor, இப்போ உங்களை வந்து பர்சனலி மீட் பண்ணுனா எந்த பிரான்ச் ஆஃப் என்எம்சிக்கு வரணும்?
1: I'm working in NMC medical center Abu Hill.
0: Abu Hill.
1: Dera.
0: Dera. Abu Hill Dera ku poninga na NMC hospital ku poninga na ipo nama kuda pesna Dr. Vinnie Susan Thomas specialist pediatrician avangala vande meet pannalam seriya. So kuzhangaloda health paathukonga, ungaloda health ayum paathukonga. Quick ah oru paattu onnu varudhu, paattla ketta mudichittuvanga. 10 manikku mela vande meedhi vishayangala pesuvom.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மறுக்கப்பட்ட உரிமைகளை வென்றெடுத்து மக்களுக்கான திட்டங்களை செயற்படுத்திய நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணம் 78ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா விதைத்து தலைவர் கலைஞர் வளர்த்து நாம் காத்து நிற்கும் தமிழ்நாட்டின் தனித்துவத்தையும் வளர்ச்சியையும் பாழாக்கிட யாரையும் அனுமதியோம் என்று அவர் கூறினார். மழையில் பிறந்து புயல்களை வென்ற நாம் சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ்நாட்டின் உரிமை உள்ளிட்டவற்றில் சமரசமின்றி களத்தில் நிற்போம், பயணத்தில் வெல்வோம் என்றும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா 131வது இடத்தில் தொடர்கின்றது. உலக பொருளாதார மன்றம் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் 145 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தை தக்க வைத்துள்ளது. அதாவது கடந்த தரவரிசையுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவின் நிலை 131வது இடத்திலேயே தொடர்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், போலீஸ் நெட் சான்றிதழ் பெறுவது தொடர்பான சிக்கல்களை முன்வைப்பதற்காக புதிய தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இணைய வழியில் போலீஸ் சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற முடியும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் 3 ஆண்டுகளில் முதன்முறையாக வட்டி விகிதத்தை உயர்த்தியதை தொடர்ந்து இன்று காலை துபாயில் தங்கத்தின் விலை உயர்ந்து வர்த்தகமாகின்றது. நேற்று 512 திரம்சாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை சந்தை தொடங்கிய போது கிராமுக்கு 518 திரம்சாக உயர்ந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை உயர்ந்து 479 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது. எனினும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அவுன்சுக்கு 1.16% குறைந்து 4,294.41 டாலராக உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சர்வதேச மாணவர்கள் கல்வி பயிலும் காலத்தில் அவர்களின் துணைவர்கள் மற்றும் குழந்தைகளை அழைத்து வருவதை தடுக்கவும் தற்காலிக குடியேற்ற விசாக்களை மாற்றுவதற்கான விதிகளை இறுக்கமாக்கவும் ஆஸ்திரேலியா நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது சுமார் 3 லட்சமாக இருக்கும் நிகர வெளிநாட்டு குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை 2028ஆம் ஆண்டளவில் 2,25,000ஆக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆரம்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிகர வெளிநாட்டு குடியேற்றத்தை 130,000ஆக கட்டுப்படுத்த இலக்கு வைப்பதாகவும் இந்த திட்டம் ஆண்டுதோறும் மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் ஒன் நேஷன் கட்சி தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிறகு வங்கதேச மகளிர் அணியின் டி20 அணித்தலைவி பதவியில் இருந்து விலக நிகார் சுல்தானா எடுத்துள்ள முடிவு வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன என்பது தங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் நிகார் தனது முடிவை மின்னஞ்சல் மூலம் கிரிக்கெட் வாரியத்துக்கு தெரிவித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. தனது பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் மீது அதிக கவனம் செலுத்த விரும்புவதால் டி20 கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதாகவும் அதே நேரத்தில் ஒருநாள் அணியில் தலைவியாக தொடர்ந்தும் செயற்படுவதாகவும் நிகார் தெரிவித்திருந்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும். அல் ஃபுஜைனா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனிலும் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

0: முகவரியிலிருந்து கீச்சு கிளியே பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸ்டார் ஆஃப் த மந்த் சிங்கர் ஹரிஹரன் அவரோட பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். இதுல என்ன சந்தோஷம்னா, நிறைய ஹிடன் ஜெம்ஸா இருக்கக்கூடிய சில பாட்டெல்லாம் வந்து அப்படி வெளியில எடுத்து நம்ம கேட்கிறோம். இந்த முகவரியில் இருக்கிற இந்த பாட்டும் அப்படிதான், பெரிய பாட்டு. ஆனா இந்த பாட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது. ஜாலியா அதோட சேர்ந்து வைப் பண்ணிட்டு போனோம்னா டைம் போறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அது. அண்ட் அடுத்ததான் உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல தூள், அதுக்கப்புறம் சண்டை கோழியில இருந்தெல்லாம் வரிசையா பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அண்ட் இந்த ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடியில ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், இங்கே நம்ம அமீரகத்தில் டூரிஸ்டினுடைய வரத்து பெட்டராகவே ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி என் கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா இந்த வருஷம் நம்ம யாரும் எதிர்பாராத விதமாக சில ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் காரணமாக இல்லை, நிறைய அன்சர்டனான விஷயங்கள்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பட் தென் இப்போ நல்லா ரெக்கவர் ஆயாச்சு. அண்ட் இப்போது டூரிஸ்ட் இந்த வருஷம் டூரிஸ்ட் சீசன் வந்து அஃப்கோர்ஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வையுங்களேன், இன்னும் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த டென்ஷன்ஸுக்கு அப்புறமா இல்லை, ஃபெப்ரவரிக்கு முன்னாடி அண்ட் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அதிகரிச்சு இருக்கு. சோ ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியான ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ரேட் இது அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
0: Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
5: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: ஐபோன் ஐபோன் ஐபோன் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து ஐபோன் பத்தின செய்திகள் தான். என்ன பண்றது சொல்லுங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணா நம்மளால போன் வாங்க முடியும், அப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணலன்னா வாங்க முடியாதா, ஜஸ்ட் வாக் இன் பண்ணி போகலாமா என்ன ஏதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. இங்கே நம்ம யூஏஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஐபோன் 18 ப்ரோ அண்ட் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் வந்து செப்டம்பர் 18 தேதியான நாளையிலிருந்து விற்பனைக்கு வரப்போகுது. அண்ட் ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க, அப்படி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போதான் நம்ம ஃபோன் கையில் கிடைக்கும், எப்போ நம்ம வந்து அதை வச்சு அன்பாக்சிங் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சீன் போடலாம், இல்லை வந்து பேசாமல் நம்மளே வச்சுக்கலாங்கிற மாதிரி பல மைண்ட் செட்டோட வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்க நம்ம யூஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த ப்ரீ ஆர்டர் விண்டோ இருக்குல்ல, அதுல வந்து பயங்கரமான டிமாண்ட் இருந்துதான். லைக் எவ்ரி இயர் தான் வச்சுக்கோங்களேன், இந்த வருஷமும் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் நிறைய பேர் என்னன்னா ஓப்பன் பண்ண ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோமோல எல்லாம் வேற சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. லாயல் ஐபோன் ஃபேன்ஸ் சில பேருக்கெல்லாம் கூட கிடைக்கல. சில பேர் அந்த ஹேக்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா, மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்ததுன்னா இங்க யூஏல இந்த கோல்ட் பிளே கான்சர்ட் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க தெரியுமா, அப்போ இப்படிதான் ஆச்சு. அதே மாதிரியான அந்த ஒரு ஃப்ரென்சி அண்ட் ஒரு கிரேசினஸ் வந்து இப்போ ஆகியிருக்கு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, கேன் ஐ ஜஸ்ட் வாக் இன் அண்ட் பை ஒன் ஐபோன், எதுக்கு நான் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஜஸ்ட் லைக் லாஸ்ட் இயர் ஆப்பிள் வந்து இப்பொழுதுக்கு வாக் இன் பர்ச்சேசஸ் நாளைக்கு முக்கியமாக செப்டம்பர் 18 தேதியான நாளைக்கு லான்ச் டே அன்னைக்கு அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு மேபி இன் ஸ்டோர் பிக்கப் பண்ண முடியும். இமெயிலில் வந்து உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, எத்தனை மணிக்கு எங்கே வரணும், எப்படி நீங்கள் வந்து உங்கள் டிவைஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த டைம்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பாருங்கள் நீங்கள் மேபி ஆஃப்டர் ஃப்ரைடே, தட் இஸ் நாளைக்கு அப்புறமா மேபி இந்த ப்ரீ ஆர்டர் யூனிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வாக் இன் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் போய் போனை கலெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் நான் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணல, பட் என் கையில பணம் ரெடியா இருக்கு, நாளைக்கு நான் நேரம் ஆப்பிள் ஸ்டோருக்கு போறேன் அப்படின்னா இல்லங்க போயிட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட், ப்ரீ ஆர்டர் பண்ணவங்கலாம் நாளைக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் அகேன் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது ஹவு மச் வில் இட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 18 ப்ரோவோட ஸ்டார்டிங் ரேட் வந்து இட் இஸ் 5099 dirhams ஃபார் 256 GB. அண்ட் ப்ரோ மேக்ஸோடைய ரேட் நம்ம பார்த்தோம்னா 5499 dirhamsலேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து அப் டு 2 TB வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் மேக்ஸ் மேக்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரைஸஸ் வந்து 10199 dirhams ஃபார் 18 ப்ரோ அண்ட் 10599 dirhams ஃபார் ப்ரோ மேக்ஸுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்த விட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஐபோன் டுவோக்காக தான். ஸோ ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் ஐபோன் டுவோ லேட்டர் வரப்போகுது. ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து அக்டோபர் 16 தேதியிலிருந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா இன் ஸ்டோரில் 23rd of October ஆரம்பிக்குது. அண்ட் அதோடைய ஸ்டார்டிங் ரேட் 8500 dirhams இட் இஸ் கோயிங் அப் டு 13500 dirhams வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐபோன் வாங்குறீங்களோ இல்லையோ அகம் கான்சர்ட்டுக்கான டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கி ஆகணும், ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ஐபோன் அளவுக்கு சுட சுட விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ அகம் பேண்ட் லைவாக இங்கே நம்ம துபாயில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 26 தேதி. ஸோ கர்நாடிக் மியூசிக் பிடிச்சவங்களுக்கு, ஃபியூஷன் மியூசிக் பிடிச்சவங்களுக்கு ஐ எம் ஷோர் அகமுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து எவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் கான்சர்ட், இந்த வருஷத்தோட பிரம்மாண்டமான கான்சர்ட்டாக இருக்க போது. இன்ஃபேக்ட் இந்த கான்சர்ட் சீசன் வந்து துவங்கி வைக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் கான்சர்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா PlatinumList.ae போங்க, உங்களோட டிக்கெட்டை வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒஃபிஷியல் அண்ட் ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு,
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection Alikum Thanambike Yudan. Ungal Varkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: இந்த புயலுக்கு பின் அமைதி அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து E44 எல்லாம் இருக்கு. நீ காலையில என்னன்னே தெரியல, அவ்வளவு கிராஷஸ் இருந்தது அல்கேல் ரோட்ல, பேக் டு பேக் அத்தனை கிராஷஸ் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி இப்போ அதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. வழக்கம் போல இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஆன் 311 E11 இதெல்லாம் தான் இருக்கு, பட் கிராஷ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இந்த பக்கம் நான் பார்த்தேன்னா D69 ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. அது எப்படி மேதான் ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அண்ட் ரெண்டு சைட்லயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு டைரக்ஷன்லயுமே டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இது வந்து அல்கூஸ் ஏரியா, இந்த டேன்யூப் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ல நான் சொல்றேன். அதை தாண்டி வேற எதுவும் அன்யூஷுவலாக கிடையாது, அதனால ஜாலியாக டிரைவ் பண்ணுங்க.
2: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: இன்னைக்கு வந்து செப்டம்பர் 17th ஆயிடுச்சு. நாளும் கிழமையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அதை மட்டும் நினச்சி ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே முக்கியமான டேட்ஸ் எல்லாம் வந்து கோட்டை விட்டுடாதீங்க சரியா. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதம் இறுதி தான் டெட்லைன் உங்களுக்கு. உங்களுக்குன்னா நீங்கள் யூஏல பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 30th தான் வந்து டெட்லைன் கார்பரேட் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயருக்கான உங்களோட கார்பரேட் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கான டேட் இஸ் செப்டம்பர் 30th 2026. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். இப்பவே வந்து நீங்க இது வரைக்கும் பண்ணலன்னா ஐம் ஷோர் நிறைய வேலை உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ல தப்பு தப்பா ஏதாவது எரர்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிறதுனா வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த வேலையை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுடணும். ஸோ தட் பெனல்ட்டி வராம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். அண்ட் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து தி வேட் கன்சல்டன்ட். நம்ம யூஏல வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அவங்க செயல்பட்டு வராங்க. அண்ட் 18,000+ ஹாப்பி கிளைண்ட்ஸ்க்கு அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூகுளே நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4.9 star ரேட்டிங் இருக்கு, நல்ல நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க பார்த்து படிக்கலாம். ஸோ டிலே பண்ணாதீங்க, பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா நீங்க ஃபைல் பண்ணுங்க. அதுக்கு தி வேட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத் இங்க நம்ம அமீரகத்தில் இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னா கூகுள் பண்ணீங்கன்னா சரி, தி வேட் கன்சல்டன்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இல்ல இப்ப நான் சொல்ற நம்பர் உங்களால இப்ப நோட் பண்ண முடியும்னா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். 0588520103. ஓகே, 0588520103 அவ்வளோதான். ஓகேயா, ஸோ பாருங்க. அண்ட் மீதி இருக்கிற நாள் நல்லபடியா இருக்கட்டும் உங்களுக்கு. சக்கர கட்டி படத்துலேருந்து நல்ல ஒரு பாட்டு, சின்னம்மா பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாட்டு கேட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள மது வந்துருவார், அப்புறம் அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நாளை காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுவேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுற நேரத்தையும் தாண்டி நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் ஜாலியாக நம்ம ஆப் வழியாக ஷோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சரியா. டேக் கேர், பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 99.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக அரசியலின் முன்னோடிகளில் ஒருவரான பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுய மரியாதையையும் சமூக நீதியையும் பகுத்தறிவும் நிறைந்த முற்போக்கு சிந்தனைகளை மக்கள் மனங்களில் விதைத்து சாதி மத வேறுபாடுகளை களைந்திடவும் மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் தம் வாழ்நாள் முழுவதும் போராடிய பெரியாரின் பிறந்த நாளில் அவரது புரட்சிகரமான சிந்தனைகளையும் கொள்கைகளையும் பெருமையுடன் நினைவு கூர்ந்து வணங்குகின்றேன் என்று அவர் இக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் மத்திய மந்திரி சுதர்சன ராச்சியப்பன் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக அவர் 78வது வயதில் காலமானார். அவர் 2013 ஆண்டில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வணிகம் மற்றும் தொழில்துறைக்கான இணை அமைச்சராக பதவி வகித்தார். முன்னாள் கேரள டிஜிபி டாமின் ஜே தங்கச்சேரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என்று கோட்டயம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2003 முதல் 2007 வரையிலான காலப்பகுதியில் அறியப்பட்ட வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 65.7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனது சொத்துக்கள் குடும்பத்திலிருந்து கிடைத்தவை என தச்சங்கரி தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் அதற்கு போதிய ஆதாரங்களை அளிக்கவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தண்டனை குறித்த உத்தரவு பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு மட்டக்குழி பகுதியில் 3 பேர் உயிரிழப்பதற்கு காரணமான விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் கஞ்சா போதைப்பொருள் உட்கொண்டிருந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட காரின் சாரதியிடம் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இந்த விடயம் உறுதியானது. மட்டக்குழி பகுதியில் காரொன்று வீதியில் பயணித்த பல வாகனங்களுடன் மோதி நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சவுதி அரேபியாவின் மக்கா அல் முக்கர்ராமை ட்ரோன் மூலம் குறிவைத்து ஹூதி குழு நடத்திய முயற்சிக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் முயற்சி சவுதி அரேபியாவின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு முழு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள அமீரகம் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பாலஸ்தீன மக்களுக்கு $2 மில்லியன் நன்கொடை வழங்குமாறு பிரபல பாடகர் எட் ஷீரன் கேட்டதாக மைதான உரிமையாளர் ராபர்ட் கிராஃப்ட் தெரிவித்துள்ளார். எட் ஷீரனின் லூப் இசை சுற்றுப்பயணத்தில் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற சொல்லிசை கலைஞர் மக்லெமோர் நியூஜெர்சியில் பாலஸ்தீன ஆதரவு கருத்துக்களை தெரிவித்ததுடன் பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யுங்கள் என்று முழக்கமிட்டார். இதனையடுத்து மக்லெமோரை நிகழ்ச்சியில் இருந்து நீக்கிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் எட் ஷீரன் ஆரம்பத்தில் இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தார். பின்னர் மக்லெமோரை நீக்கியது தனது முடிவு அல்ல என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் மைதான நிர்வாகமே அந்த முடிவை எடுத்ததாகவும் எட் ஷீரன் விளக்கமளித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: நிதிஷ்குமார் ரெட்டி ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் T20 சர்வதேச தொடர்களுக்கான அணியை அறிவித்துள்ளது. இந்த அணிக்கு சுப்மன் கில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக இந்த தொடருக்கு KL ராகுல் துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரே ஒரு T20 போட்டியாக நடைபெறவுள்ள ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்திலும் ஒருநாள் போட்டிகளுடன் ஒரே காலகட்டத்தில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்திய அணியை ஸ்ரேயாஸ் ஐயர் வழிநடத்தவுள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: எல் நினோ வலுப்பெறுவதன் தாக்கத்தால் அக்டோபர் மாதம் முதல் அமீரகத்தில் வழக்கத்தை விட அதிக மழை பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமீரகத்தின் வானிலை மீது எல்நினோவின் தாக்கம் நேரடியாக அல்ல, பெரிய அளவிலான வளிமண்டல மாற்றங்கள் மூலம் மறைமுகமாக ஏற்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று அமீரகத்தில் பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அல் ஃபுஜைரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: Monday to Friday, 7 AM to 11 AM. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
0: Alan Sari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

ஸோ நேற்று இரவு அந்த ஃபெட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட் ஹைக்னால ஆப்வியஸா கோல்டு வந்து குறையும்னு ஊரே எதிர்பார்த்துச்சு. கோல்டு குறைஞ்சிது. நேற்று நைட்டு வந்து ரேப்பிடா ஒரு டிராப்பை சந்திச்சுட்டு இன்னைக்கு காலையில் திரும்பி சுறுசுறுன்னு ஏறிடுச்சு. அதுக்கு காரணம்

0: ஈவினிங் லேட் நைட்டு, அதுக்கப்புறமா அப்படியே இனி காலையில் ஒரு 6 திர்ஹாம்ஸ் பக்கத்தில் ஏறியிருக்கு. ஓகே, ஸோ கோல்டு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த எல்இன்யூ சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அக்டோபர்லேருந்து நம்ம எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இந்த எல் நினியோ பயனால மெட்ரோலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரெயின் அண்ட் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறத தாண்டி அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்லேயே ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க. ஸோ NCM தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல் நினியோ டஸ் நாட் டைரக்ட்லி மீன் UAE ஃப்ளட்ஸ், டைரெக்டாக UAEல ஃப்ளட்ஸ் வரும்னு அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ பார்க்கலாம், எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படி ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது வந்து இயற்கையோட கையில் தான் இருக்குது. ஸோ அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து ரெயின்ஃபால்ஸை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம், அது நமக்கு ஷுவராக தெரிஞ்சிருக்கு. அபவ் ஆவரேஜ் ரெயின் ஃப்ரம் அக்டோபர் UAEல காணப்படும், உணரப்படும் அப்படிங்கிறத NCM தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வழக்கத்தை விட அதிகமாக நீங்கள் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Well, இந்த நிகழ்ச்சியோட பேர் மசாலா கஃபே, 89.4 தமிழ் FM ல RJ மது பேசிட்டு இருக்கேன். Stay tuned.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பிரியாணி.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

அகம்பேர்ன் நம்ம யுஏக்கு வராங்க. இந்தியாவோட முதல் கர்நாடிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மியூசிக் பேண்ட். ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் அகம்பேர்ன் வந்து யுஏயில் கான்சர்ட் நடத்த போறாங்க. கர்நாடிக் ப்ராக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் இவங்க. இவங்களை பத்தி நீங்க ஒரு வேளை கேள்விப்பட்டதில்ல அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா. நீங்க அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு நீங்களே வந்துருவீங்க. 26 செப்டம்பர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்கவிருக்கு. PlatinumList.ae விசிட் பண்ணி இப்பவே உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. அபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் ஆஃப்கோர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. அண்ட் ஃபியூச்சர்ல அப்படியே 89.4 தமிழ் எஃப்எம்ல நம்ம எஃப்எம்ல உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட்கள் நடக்கும். அதில் நாங்கள் ரொம்ப லிமிட்டடாக பாஸ் கொடுப்போம், ஏன்னா இது ரொம்ப டிமாண்ட் உள்ள ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால அதையும் தாண்டி நாங்கள் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனில் இருக்கும். அதனால் வந்து கொடுப்போன்னு வச்சுக்கோங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் PlatinumList.net விசிட் பண்ணி .ae விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இன்றைக்கி நம்ம மசாலா கேஃபேயில் கான்டெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. 12 மணிக்கு மேலே வந்து நான் பாஸ் கொடுக்க போகிறேன். அகம்பேர்ன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி நான் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா யூ வில் கெட் த பாஸஸ். ஓகேவா? நியூ இயருக்கு வந்து சிம்பு வானம் படத்தில் போய் பாஸ் வாங்க போவார்ல, ஒரு நைட்டுக்கு 40,000 அந்த மாதிரி 40,000 கிடையாது. இது இஸ் குவைட் அஃபோர்டபிள். பட் நான் உங்களுக்கு இந்த பாசஸ் இலவசமாக கொடுக்க போகிறேன், கபில் பாசஸ் கொடுக்க போகிறேன். பாசஸ் அப்படின்னு எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. பட் என்ன படம்ல அது? பட் டக்குன்னு அந்த படத்தை ஒரு நாஸ்டாலஜிக் ரிமம்பரன்ஸாக எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். சோகம் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், துயரங்கள் இருக்கும், அராஜகங்கள் இருக்கும், திருட்டு இருக்கும். ஓ மை காட், ஓ மை காட், எல்லாமே இருக்குங்க அந்த படத்தில். இப்போதான் எனக்கு தெரியுது, ஒரு ஒரு 5 பேரோட கதையை ஒன்றா சேர்த்து 5 பேருக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சான்ஸே இல்லை. எல்லாரும் ஆளாளுக்கு நீ நடிக்கிறியா, நான் நடிக்கிறவா, எனக்கு என்ன நடிக்க தெரியாதா அப்படின்னு மாறி மாறி போட்டி போட்டு நடித்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக நடித்து வச்சுருப்பாங்க. இட்ஸ் எ நைஸ் மூவி. ஓகே. இப்போ வந்து ரோமியோ ஜூலியட்லேருந்து ஒரு பாட்டு கேட்ட இன்னொரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் போட்டு விடுவேன்னா இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச படம் நான் கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940. ஆல்சோ என்னென்ன மேட்சஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்னா நான் வந்து சொல்றேன். ஓகே, இந்தியா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் T20 மேட்சஸ்க்கு டெல்லி ஸ்டேடியத்தில் எல்லா மேட்சும் நடக்கிறதால அங்கே வந்து சில பல ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டிராஃபிக் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அந்தளவுக்கு கூட்டம் வருதான், பரவாயில்ல, பெரிய விஷயம். ஆப்கானிஸ்தான் ஆனால் இன்னமும் அவங்களோட முதல் வெற்றியை இந்தியாவுக்கு எதிராக பதிவு செய்யவே இல்லை. 2019 வேர்ல்டு கப்பில் செய்ய வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: சுடலைராஜ், அபுதாபியில
0: இருந்து. சுடலைராஜ், நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு இடம் அந்த பாட்டு போடவா? நானு சரி, ஓகே, நான் போட்டு
1: விடுறேன்.
0: சுடலை ராஜ், அடுத்து யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், நாளைக்கு பேசுவோம். நான் இந்த பாட்டை போட்டுட்டு இதோட 12 மணிக்கு மேலே வந்து உங்களை சந்திக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிகா ஆட்சிக்கு வந்த பிறகு 40,000 கோடி கடன் வாங்கியுள்ளது அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடன் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் எதற்கு என்றும் அவர் வினவியுள்ளார். முதலமைச்சர் விஜய் லண்டன் சென்றது இன்பச் சுற்றுலாதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிகா நிர்வாக திறமை இல்லாததால் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குகின்றனர். நிர்வாக திறமையின்மையே மின்வெட்டுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிகா ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரீல் விடுவதே தவிகா ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை தவிகா அரசு ஏமாற்றிவிட்டது. திமுக அதிமுக இடையே கள்ள உறவு என்பது அபத்தம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபை ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ள நிலையில் பலதரப்பட்ட நாடுகளிடம் இருந்து எரிசக்தியை பெறுவதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி வளங்களை பெறும் கொள்கையை இந்தியா பின்பற்றி வருகின்றது. இதேவேளை அமெரிக்காவின் புதிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகம் தொடர்பான நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பொதுஜன பெரமுனவின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவருமான ரேணுகா பெரீரா லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 56 பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை வழங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் ரேணுகா பெரீரா மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இதுவரை நிரூபணமாகவில்லை. விசாரணை மற்றும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மேலதிக தகவல்களை இன்னும் வெளியிடவில்லை.
1: அமீரக செய்திகள்.
2: அஜ்மான் ரியல் எஸ்டேட் முதலீட்டு கண்காட்சி 2026 மூன்றாவது நாளில் 22.6 கோடி திர்ஹாம்ஸ் மதிப்பிலான 344 ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அஜ்மானின் ரியல் எஸ்டேட் சந்தையின் வளர்ச்சியும் முதலீட்டு மையமாக அஜ்மான் மீதான ஈர்ப்பும் அதிகரித்து வருவது இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரியல் எஸ்டேட் வகைப்பாட்டு திட்டத்தின் 6வது பதிப்பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட விழாவில் வெற்றியாளர்களுக்கு அஜ்மான் நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை துறை தலைவர் ஷேக் அப்துல் அசீஸ் பின் ஹுமாயத் அல் நுஐமி விருதுகளை வழங்கினார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா மீண்டும் பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸுக்கு விசா வழங்க மறுத்துள்ளது. இதனால் தொடர்ந்து 2வது ஆண்டாக நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்துக்கு முன்னதாக பாலஸ்தீன நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்ட விசா கட்டுப்பாடுகளை டிரம்ப் நிர்வாகம் நீட்டித்துள்ளது. இந்த விசா கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களில் மஹமூத் அப்பாஸும் ஒருவர் என்பதை இவ்விவகாரம் குறித்து அறிந்த வட்டாரம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் லூயிஸ் டி லா ஃபுவேண்டே தனது ஒப்பந்தத்தை 2032 வரை நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். 65 வயதான அவரது முந்தைய ஒப்பந்தம் 2028 நிறைவடையவிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024 ஐரோப்பிய சாம்பியன்ஷிப்பில் ஸ்பெயினை சாம்பியனாக்கிய அவர் இந்த கோடைக்காலத்தில் உலகக்கோப்பையையும் வெல்லச் செய்துள்ளார். 2030 சொந்த மண்ணில் நடைபெறும் உலகக்கோப்பையில் ஸ்பெயின் தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிக்கும் அவர் தலைமை தாங்க உள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றும் பல பகுதிகளில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. புஜீராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: சிங்கர் ஹரிஹரன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

நம்ம எல்லாருக்குமே இந்த லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும்ல, அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ 800-8940 நீங்கள் இப்போவே கால் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மசாலா கஃபே நிகழ்ச்சியோட தலைப்பு இதுதான், லாஸ்ட் மினிட்ல செம்ம த்ரில்லிங்கா முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே போயிட்டு எப்படியாச்சும் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ரிட்டர்ன் வரணும், அன்றைக்கி ஃப்ளைட்டை விட்டேன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்குது, அதை தாண்டி ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து அங்கே இருக்கிற சுவேட்டோ அப்படிங்கிற ஒரு ஊரில் சரி மதியம் தானே ஃப்ளைட்டு, காலையில் ஒரு வாக்கிங் டூர் போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் கைடோட வாக்கிங் டூர்லாம் போயிட்டு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். அங்கே வந்து நெல்சன் மண்டேலா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு, எல்லாத்துக்கும் போகிறோம், நல்லா அங்கே லோக்கலாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு மார்னிங்கே செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு பார்க்குற டைமு அப்படியே டைம் ஆகிடுச்சு, இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு, என்னது 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டா, ஏர்போர்ட் 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர், ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும் ஃப்ளைட்டுக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல, அவர்கிட்ட சொல்லி அப்புறம் டக்குன்னு கேபை புக் பண்ணி எப்படியாச்சும் போயிடலாம், லாஸ்ட் 1 ஹவருக்குள்ள போனால் செக்இன் பேக் வேறு இருக்கேன் அன்னைக்குன்னு பார்த்து எப்படியாச்சும் போயிடணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பதறி போய் அவர் அப்புறமா கேப் எனக்கு புக் பண்ணி கொடுத்து அந்த கேப் டிரைவர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நான் தயவு செஞ்சு போயிடுங்க, நான் ரொம்ப தூரம் ஃப்ளைட்டு 14 ஹவர்ஸ் ஃப்ளைட் இருக்கு எனக்கு, இதை விட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், இப்படியா வேகமாக போங்கன்னு அவர் கெஞ்சி கூத்தாடி அப்படி இப்படின்னு போனால் அந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜோஹானஸ்பர்க்

0: என் பேக் எத்தியோப்பியில விட்டு வந்துட்டாங்க. இதுக்குதான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ன்ற மாதிரி அதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு பேக் கிடச்சிது. இது பயங்கர த்ரில்லிங்காக லாஸ்ட் மினிட்ல மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும், அது என்னங்கிறத கால் பண்ணி சொல்லுங்க. 800-8940 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050 310 8255.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: லாஸ்ட் மினிட்ல, அதாவது வெரி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும், அது என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க. 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940. எக்ஸாம் எழுத போகும்போது நீங்க லாஸ்ட் செகண்ட்ல பஸ் பிடிச்சதா இருக்கலாம், ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஃபேமிலியா போகும்போது லாஸ்ட் மினிட்ல பிடிச்சதா இருக்கலாம், ஃபிளைட் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் 10-9 பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஏதாவது ஒரு டிராஃபிக்ல மாட்டிருப்போம், ஏதாவது ஒரு மாநாடு நடந்திருக்கும், அதையும் மீறி அந்த ஃபிளைட் வந்து நீங்க லாஸ்ட் மினிட்ல பிடிச்சிருப்பீங்க. உங்க லைஃபோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளைட்ஸ் ஆவோ இல்ல பெஸ்ட் ஜேர்னி ஆவோ பெஸ்ட் ட்ரிப் ஆவோ கூடாது மாறி இருந்திருக்கும். வணக்கம், வேற எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் மிஸ்டர் மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லபடியா இருக்கேன் மிஸ்டர் மது.
0: உங்க பேரு?
1: என் பேரு வந்து முகமது ஹக்கீம்.
0: முகமது ஹக்கீம், சொல்லுங்க முகமது ஹக்கீம்.
1: எஸ் எஸ்,
0: உங்களுக்கு என்ன நடந்தது?
1: என்ன தெரியலீங்கன்னா, என்ன நடந்ததுன்னா, 8:50 ஃபிளைட், எமிரேட்ஸ் ஃபிளைட். ஓகே
0: ஓகே,
1: சரிங்களா. வீட்ல இருந்து கிளம்பும் போது ஒரு 6:30 தான் கிளம்பணுமே, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சம் டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூல.
0: ஓகே,
1: வரவில்லை, ரொம்ப ஹெவி டிராபிக், 7:45 தான் ரீச் ஆகணும்.
0: எங்க இங்க? T3யா இல்ல சென்னையா?
1: எஸ் எஸ் எஸ், டெர்மினல் 3.
0: ஓகே,
1: சொன்னாங்க.
0: என்னவோ பண்ணி பிடிச்சாச்சு.
1: பார்சல் போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இமிகிரேஷன் முடிச்சுட்டு கேட் பார்த்தா G17 நினைக்கிறேன், ட்ரெயினை புடிச்சு மாறி கிரி போறதுக்கு 8:20-8:25 ஆயிடுச்சு. லாஸ்ட் கால் பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ்ட் கால் போர்டு போட அவனு வாங்க கேட் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாச்சு.
0: லாஸ்ட் கால் போய் ஏறியாச்சு. மறக்கவே முடியாது, அதனால சான்ஸ் இல்ல.
1: இது பட்டிட்டு
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஹக்கீம், தேங்க்யூ சோ மச் ஹக்கீம் கால் பண்ணதுக்கு. Thank you. E311 இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி மலையா ஸ்ட்ரீட்ல நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. E311 ரெண்டு டைரக்ஷன்லயும் கிசைஸ் பக்கத்துல முவேலா பக்கத்துல கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. E11 அலிடியா ஸ்ட்ரீட் டுவர்ட் சார்ஜா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அபுஷாகர கிட்ட, மத்தபடி எங்கேயுமே பெருசாலாம் டிராபிக் இல்ல.
2: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: ஃப்ளைட்டை பிடிக்கிறது ட்ரெயினை பிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், அது என்னன்னு கேட்டிருந்தேன். 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மது, நான் ஃபைசல் பேசுறேன், துபாயில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க ஃபைசல்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஃபைசல், சொல்லுங்க ஃபைசல்.
1: ஆக்சுவலா இப்ப ஒரு 2011 காலேஜ்ல இருந்து பசங்க ஒரு 16 பேர் பிளான் பண்ணி கோவா போயிருந்தோம்.
0: 16 பேர்?
1: ஆமா, வந்து நானும் வந்து இந்த டிராவல் பிளான் தான் பிளான் செட் பண்ணிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது வாஸ்கோடகாமா டு மேங்களூர், மேங்களூர் டு சென்னை பிளான் பண்ணிருந்தோம். இதான் பிளான்.
0: சரி,
1: வாஸ்கோடகாமால இருந்து மேங்களூர் கரெக்டா வந்தாச்சு. 3 மணிக்கு மார்னிங் ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு அடுத்த ட்ரெயின் 6:25 பிளான். நாங்க 3:00 வந்தோடனே சரி, 3 hours டைம் இருக்கேன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம்ல பட்டு தூங்கிட்டு இருந்தோம். படம்னா வந்து ஒரு தூக்க வலி, நான் சும்மா வந்து எந்திரிச்சு எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது, சரி என்னடா இன்னும் ட்ரெயின் வரலையே, 5:30 ஆயிடுச்சு, இங்கதானே ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்ப வந்திருப்பானே அப்படின்னு நான் ஒரு மணி நேரம் பார்க்கும். அவங்க ஒரு மிஷின் இருக்கும்ல,
0: முன்னாடி
1: அந்த டைம்ல எல்லாம் வந்து மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல இப்ப எங்க ஸ்டேட்டஸ் இருக்கும்னு பாப்போம். அப்புறம் அந்த வரவே இல்ல, ஏன்னா எம்டியாவே வருதுன்ட்டு ஒரு 5:30 ஆயிடுச்சு. அப்பவுமே பாக்குறேன், ஒரு தடவை அந்த டிக்கெட் எடுத்து பாக்குறேன், மங்களூர் சென்ட்ரல் போட்டுருக்கு, அப்பதான் சிஎன் போட்டுருக்கு. ஆஹா, நம்ம இருக்கிறது மங்களூர் ஜங்ஷன் ஆச்சு, சென்ட்ரல் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு, மச்சான் வாங்கடா இந்த ஸ்டேஷனே கிடையாது வேற ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வெளியே வந்து இப்ப எந்த ட்ரெயின் எப்ப வருதுன்னு எல்லா ஸ்டாண்ட் பீப்புளுக்கு எல்லாம் தெரியும்ல, ஆட்டோ
0: ஸ்டாண்ட்லாம்.
1: அந்த நாங்க வெளியே வரும்போது எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்தாங்க. நீங்க சம்பந்தமே எல்லாம் 16 திடீர்னு ஓடி வராங்கன்ட்டு, கண்ணா 16 லட்டு தின்ன ஆசியான்ற மாதிரி எங்களை புடிச்சு என்ன எங்க போனோம், சென்ட்ரல் போனோம்னு வேற வழி, எந்த பேரமும் பேசாம எங்களை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 15 மினிட்ஸ் மேபி கரெக்டா போய் எங்களை சென்ட்ரல் இறக்கி விட்டாங்க. எல்லாம் பறந்து அடிச்சு ஓடி கரெக்டா ரன்னிங்ல ஏறணும் எல்லாரும்.
0: ஒருத்தர்
1: அதுல வேற ஒருத்தன் மச்சான், நீங்க வந்து ஆட்டோ கார்ட்ட பேரும் பேசல, நான் காசு தர மாட்டேங்கிறா, அதுல போயிருக்காங்க அந்த மாதிரி போய் எப்படியோ கடைசியில ரன்னிங்ல ஏறிட்டோம். பட் நான் மிஸ் பண்ணிருந்தோம்னா என்ன போட்டு அந்த 15 பேரும்
0: குமிருப்பானுங்க.
1: பெரிய
0: காசு எல்லாரும் கிலோமீட்டர் வாரண்டி இருக்கு, மந்த்லியுமே வெறும் 9,600 dirhams மட்டுமே, 9,680. உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்பவே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் புஜேரால இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஜெட்டோர் ஷோரூம்ஸ் விசிட் பண்ணுங்க. ஜெட்டோர் UAE இஸ் அ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். TNC அப்ளை.
2: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுக்கு காரணம் தமிழ்நாடு அரசின் இயலாமைதான் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து உரிய நேரத்தில் நீர் திறக்காததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் காய்ச்சல் பரவுவதை தவிர்க்க அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக உள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். மேட்டூர் அணையில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் நீர் திறக்காததால் குறுவை சாகுபடி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒப்பந்த அடிப்படையில் அரசு பணி நியமனம் செய்யக்கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். தமிழகத்தின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பெரியார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, மூட நம்பிக்கைக்கு எதிராக வாழ்க்கையின் பெரும் பகுதியை செலவிட்டவர் பெரியார். பெரியாரின் பொது வாழ்வை நினைவு கூர்ந்து வணங்குகின்றோம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கையில் 47 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 33 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ள நிலையில் அவர்களின் பெயர்கள் மற்றும் நோட்டீஸ் வழங்குவதற்கான காரணங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் September 30 வரை Form 6 மூலம் தேவையான ஆவணங்களுடன் பெயரை மீண்டும் சேர்க்க கோரலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் November 4 வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டத்தின்படி நீதிபதிகளின் சம்பளத்தில் இருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு சவால் விடுத்து மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் சங்கம் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள், மேலதிக நீதவான்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீதித்துறை உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாய தலைவர்களை பிரதிநிதித்து ஒப்படுத்தும் சங்கம் ஆகியன மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. குறித்த மனுக்களை நிராகரித்த உயர்நீதிமன்றம் உள்நாட்டு இறை வரி திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் திட்டமிடப்பட்டுள்ள 4வது வழித்தடத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்களின் பயண நேரத்தில் பாதிக்கு மேல் குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாதையின் ஒரு பகுதியில் தற்போது 35 நிமிடங்கள் ஆகும் பயணம் வெறும் 14 நிமிடங்களாக குறையலாம். இந்த திட்டத்தின் விவரங்களின்படி 80 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடம் 2 கட்டங்களாக உருவாக்கப்படும். முதற்கட்டம் சுமார் 6 லட்சம் பேருக்கும், இரண்டாம் கட்டம் சுமார் 31 லட்சம் பேருக்கும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4வது வழித்தடம் ஃபோர்த் காரிடோர் என்று அழைக்கப்படும் இந்த சாலை கட்டமைப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு எமிரேட்களையும் இணைக்கும் 4வது முக்கிய சாலை அச்சாக உருவாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: பங்களாதேஷில் பரவி வரும் தட்டம்மை பாதிப்பால் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவசர தடுப்பூசி முகாம் நடைபெற்றும் பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை நாட்டில் 1,98,00,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தினசரி சுமார் 1000 புதிய சந்தேகத்துக்கிடமான தட்டம்மை பாதிப்புகள் பதிவாகி வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான 15 பேர் கொண்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியை இலங்கை அறிவித்துள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை அணியில் இடம்பெற்ற பெரும்பாலான வீராங்கனைகள் இதில் தொடர்கின்றனர். சபரி அத்தபத்து தலைமையிலான அணியில் 4 மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விஷ்மி குணரத்ந, நிலக்ஷிகா செல்வா, சேதனா விமுக்தி மற்றும் தேவ்மி விகங்கா ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. ஆசிய கோப்பையில் நிலக்ஷிகா செல்வா அதிக ஓட்டங்களை குவித்தவர்களில் 3வது இடத்தில் இருந்தார். அதேபோன்று விமுக்தி 3 போட்டிகளில் விளையாடி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளதுடன் விஷ்மி குணரத்ன 2 போட்டிகளில் விளையாடியமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: அகம்பேண்டுடைய கான்சர்ட் யுஏக்கு வருது. ஸோ நீங்கள் அகம்பேண்டுடைய கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ நான் கபிள் பாசஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அகம்பேண்ட் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? இவங்க வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக்கை ப்ரோக்ரஸிவ் ராக் எலிமெண்ட்ஸோட ஃபியூஷன் பண்ணி எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேண்ட். ஓகே, 2003 1975 சரியான பதில 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பல் பாசஸ் கிடைக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, Dubai International Film Festival வந்து 2027 திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மிடில் ஈஸ்டர்ன் சினிமா அதிகமாக ஃபோக்கஸ் செய்யப்படும். ஸோ 2 decades அப்புறமா லிட்ரலி இந்த ஃபெஸ்டிவல் வந்து துபாய் மீடியா லான்ச் பண்ணுறாங்க. 2004 அப்புறமா துபாய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் December 8, 2027 மிடில் ஈஸ்டில், அக்ராஸ் மிடில் ஈஸ்டில் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள வந்து புகழ் வைக்கக்கூடிய வகையிலையும் கல்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்று கொண்டு வரக்கூடிய வகையிலையும் இது வந்து நடக்க போகுது. ஸோ சச் அ பிக் இவெண்ட் ஆஃப்டர் 2 decades அப்படின்றப்போ அதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.
3: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: ஃபைல் பண்ணிட்டல்ல, நீ ஃபைல்
3: சேசாவா? போய் ஃபைல் கராது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
2: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
3: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
1: தி வாட் கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய்,

0: பயங்கர த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கும். ட்ரெயின் பிடிக்கும்போதோ ஃப்ளைட் பிடிக்கும்போதோ நண்பர்கள்லாம் கால் பண்ணி சொன்னாங்கல்ல, ட்ரெயின் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு. அதை வந்து நீங்களும் ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். 800-8940 எந்த ஒரு விஷயத்தை பயங்கர த்ரில்லிங்காக செஞ்சீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வாகனத்தை பிடிச்சதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் கால் பண்ணி தாராளமாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அகம் பேண்ட் யுஏஇயில் நடக்கவிருக்கு. ஸோ அகம் பேண்டுக்கான கப்பல் பாசஸ் உங்களுக்கு வேணும்னா, அகம் பேண்ட் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 2003-1975 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 0502528940 உங்கள் பேர் எமிரேட் நேம் கூட சேர்த்து. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நல்லா இருக்கேன், இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். உங்கள் பேர் சொல்லுங்க.
1: ராஜா. ராஜா.
0: ஓகே ராஜா, நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜா?
1: என்ன
0: ஒரு விஷயம் நடந்துச்சு? தெரியும்,
1: அங்க வந்து சர்வீஸ் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏஜில அந்த கஸ்டமர் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏஜில போறோம் ட்ரெயின்ல.
0: சரி,
1: அப்போ எனக்கு 12:30 தான் ஹூப்ளில இருந்து ட்ரெயின்.
0: சரி,
1: பாகூர்ல இருந்து ஹூப்ளி பஸ்ல வந்து அங்க இருந்து சேஞ்ச் ஆகணும்.
0: ஆமா.
1: அப்போ நானு அங்க 6 அங்க இருந்து கிளம்பிட்டேன். பாகூர்ல இருந்து
0: சீக்கிரமா கிளம்பிட்டீங்க?
1: சீக்கிரமா கிளம்பிட்டு ஹூப்ளிக்கு வந்து அங்க உள்ள பேடான ஒரு ஸ்வீட் இருக்கு இல்லையா,
0: அங்கதான்
1: இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பியாச்சு. கிளம்புற அன்னைக்கு அங்க உள்ள விவசாயிகள் போராட்டம்.
0: ஓகே,
1: அப்போ 6 பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், பஸ் எதுவுமே இல்ல, எம்டி கிடக்கு பஸ் ஸ்டாண்ட். அப்பவுமே உங்க டர் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு போனா, இப்போ பக்கத்துல இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு பஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்க இருந்து கிளம்புனா அது நம்ம ஊர்ல இருக்க கிராமத்துக்குள்ள வீட்டுக்குள்ளலாம் போற மாதிரி போகுது பஸ். எல்லாம் போய் போய் போய் நானு 12:35 எனக்கு கூப்பி ட்ரெயின். நான் 12:30 டிராவலிங்ல தான் இருக்கிறேன். அப்ப அந்த பஸ் டிரைவர்கிட்ட வந்து நான் முன்கூட்டியே இந்த மாதிரி அர்ஜென்ட்னு சொன்ன உடனே, நான் உனக்கு ஸ்டேஷனுக்கு பின்னால ஓடிதான் பஸ் போவோம், அங்க நிறுத்துறேன், இறங்கி ஓடி
0: அப்படின்னாரு.
1: அப்போ டூல்ஸ் இருக்குது, பேக் இருக்குது, சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டா அந்த இடத்துல இறங்கி தந்துல நேரம் ஓடு ஸ்டேஷன் தான் அப்படின்னு. அப்போ அந்த கூப்பி ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டேஷன் பாத்துருக்கீங்க,
0: சரி
1: இருக்கிறதுல பெரிய
0: ஸ்டேஷன்.
1: நான் அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறியாச்சு, ஏறி ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் தொட பிடிச்சிருச்சு.
0: அப்புறம் என்னதான் பண்ணீங்க?
1: நடக்க முடியல, இருந்தாலும் என்ன ஒரு இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ட்ரெயின்ல கிட்ட போவோம்னு இருந்தா போவோம், இல்லன்னா இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு
0: வந்துட்டேன்.
1: அப்ப நான் 12:30 உள்ள வந்து நின்று கிளம்பு பார்த்தா 12:00 உள்ள ரீச் ஆயிடுது ட்ரெயின்.
0: அப்புறம்
1: நான் ட்ரெயின் புக்கிங்ல இருக்கு, அப்ப இந்த ட்ரெயின் தான் அப்படிங்கும் போது
0: நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. உண்மைதான், உண்மைதான். ஏன்னா இந்த போராட்டத்துல நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, நமக்கு அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால?
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Aldaid Road, E11, Abushagra Gita, Malia Street, E311 towards Dubai, konjo konjo. And Ajman Lendi Sharja or Modi, E11, Anganga, konjo konjo traffic irukke, Matabadi good to go.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான்

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Relax song of the hour. Relax song of
4: the hour. Brought to you by
5: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: ஓகே, நான் பாட்டு கொடுத்துட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போ நீங்க எஸ் அகம் பேண்டுக்கான கப்பிள் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அகம் பேண்ட் எந்த வருஷம் வந்து முதல்ல துவங்கினாங்க? 2003 1975 சரியான பதில் 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அகம் பேண்ட் 26ஆம் தேதி வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்கிறதுக்கு துபாயில். ஸோ நீங்கள் இந்த பேண்டோட கான்சர்ட்டுக்கான கப்பிள் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் பேர் மெரிட் நேமே சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் பாட்டு வேணா கால் பண்ணுங்கள். வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உலகத்திலேயே இத மட்டும் யார பார்த்து சொல்லவே கூடாது. ஆஸ்ட்ரிச் டயலாக் இருக்கு தெரியுமா, மாஸ்டர்ல விஜய் சேதுபதி சொல்லுவாரு அதுதான். சரியா, சாப்பிட போறதெல்லாம் எப்ப ஜாலியாச்சு?
1: இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி வந்து இந்த டயலாக் சொல்லி சொல்லி வெறுப்பேத்துவான்.
0: நல்லா பண்ணிங்க போங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துட்டு அயன்ல இருந்துட்டு மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தால் அந்த பாட்டு போட்டு விடுவோம்.
0: சரி ப்ரோ, நான் போட்டு
1: விடுறேன்.
0: ஜாலியா இருங்க. கிளம்புறேன். நாளைக்கு இதோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. அண்ட் டேக் கேர், பை பை, சி யூ ஆல் டுமாரோ. நாளைக்கு வீக்கெண்ட் வரப்போகுது.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
3: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: திமுக முப்பெரும் விழா நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15 நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட திமுக முப்பெரும் விழா செப்டம்பர் 19 நடைபெறவுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செப்டம்பர் 19 மாலை 5 மணிக்கு திமுக முப்பெரும் விழா நடைபெறுகின்றது. கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் பாபுவின் உடல்நிலை சீராக உள்ளது என்று எம்ஜிஎம் மருத்துவமனை அறிவித்துள்ளது. உடல்நல குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் சில நாட்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று மருத்துவமனை அறிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: டாடா சன்ஸ் தலைவராக சந்திரசேகரன் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டாடாவுடனான மோதலால் பதவியை தொடரப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க டாடா நிர்வாக இயக்குநர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் டாடா சன்ஸ் குழுமத்தை பங்குச்சந்தையில் பட்டியலிடுவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் கனியவள எண்ணெய் வளங்களை ஆராய்தல் மற்றும் அபிவிருத்தி செய்வதற்கான முதலீட்டு முன்மொழிவுகளை கோருதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்முறையை முறைப்படுத்துதல் தொடர்பான ஒழுங்கு விதிக்கு வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்கு விதியின் பிரகாரம் அடையாளம் காணப்பட்ட 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளில் கனிமவள எண்ணெய் வளங்களை ஆராய்வதற்கு அல்லது அபிவிருத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கும் எந்தவொரு நபரும் முதலீட்டு முன்மொழிவொன்றை சமர்ப்பிக்க வேண்டும்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சகம் ஆகஸ்ட் 2026 மாதாந்த விலை கண்காணிப்பு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 13 சில்லறை விற்பனை நிலையங்களில் அத்தியாவசியமான 33 பொருட்களின் விலைகள் கண்காணிக்கப்பட உள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலவரத்தை தொடர்ந்தும் கண்காணித்து நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதலாவது காலிறுதி ஆட்டம் கைவிடப்பட்டது. இன்று நடைபெற்ற 2வது காலிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்து மகளிர் அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் மகளிர் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய தாய்லாந்து மகளிர் அணி 11 ஓவர்களில் 91 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. பதிலளித்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 10.4 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 92 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் 3வது காலிறுதி ஆட்டம் நாளை நடைபெற உள்ளதுடன் அதில் மலேசியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதுகின்றன. 4வது காலிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் மற்றும் இந்திய அணிகள் நாளை பல பரீட்சை நடத்த உள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு கொண்டு வருது இல்லையா? வெப்பநிலை இன்னும் சில நாட்கள்ல அப்படியே ஒரு நல்ல ஒரு வசந்த காலத்தை நோக்கி நாம போலாம் இல்லையா? இப்பவே இரவு வேளைகள்ல வந்து அந்த புழுக்கம் எல்லாம் குறைஞ்சு அப்படியே இரவு நேரத்துல பல்கனியில உட்கார்ந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுல அப்படி ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப நாளா ஒரு சொல் வந்து மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. இதுக்கு வந்து என்ன பொருள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது இல்லையா? எல்லா சொல்லுக்கும் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் அழகான ஆழமான பொருள் எப்பவுமே இருக்கிறது உண்டு சரியா? அந்த மாதிரி ஒரு சொல் காழகம் என்ற சொல் நான் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இந்த சொல் பற்றி. காழகம் அப்படிங்கிறது ஆடையை குறிக்கக்கூடிய ஒரு தூய தமிழ் சொல்லா இருக்கு. காழகம் என்ற பெயர் ஆடைக்கு எப்படி வந்தது, எந்த காரணத்துக்காக ஆடையை காழகம் என்று முற்காலத்தில் அழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேடல். அகக்காள் உடையன மரம் புறக்காள் உடையன புல் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. காழகம் பற்றி தேடும் போது அகக்காள் புறக்காள் இந்த சொற்கள் வந்து எனக்கு கிடைச்சது. இது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை குறிக்கிறதுக்காக தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சொற்களா இருக்கு. இதுல அகக்காள் உடையன மரம், அகக்காள் அப்படின்னா காள் அப்படிங்கிறது இந்த மரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வைரம், அதனுடைய உறுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த கெட்டியான உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பகுதி தான் காள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அகக்காள் உடையன மரம், மரத்துக்கு அதனுடைய வலிமை வந்து உள்ள இருக்கும், புல்லுக்கு அதனுடைய வலிமை வந்து வெளியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தொல்காப்பிய உரைக்கு இந்த சொற்களுக்கு இந்த வரிகளுக்கு வந்து நாம உரை சொல்ல முடியுது. இப்போ காழகம் என்ற சொல் எதுக்கு ஆடைக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அது பற்றி இன்னைக்கு நாம தொடர்ந்து பேச போறோம் சரியா? நீ போதும் எனக்கு பாட்டு வருது. மைக்கேல் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்க அந்த பாட்டு கேட்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா மிஸ்டர் சந்திரமௌலி படத்துல இருந்து ஏதேதோ ஆனினி சாம்சியஸ் மியூசிக்ல அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் தான். கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: This hour of ரகரம் is brought to you by
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

உலகம் தான் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். தமிழ்ல எத்தனையோ சொற்கள் இருக்கு, ஒரு சொல் ஆனா பல பொருள் அது பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரே சொல்லுக்கு பல பொருள் வந்து இருக்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த காழகம் என்று சொல்லும் பல பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, காழகம் என்பது அடிப்படையில ஆடையை குறிக்குது. அதுவும் சாதாரண ஆடை கிடையாது, கருநீல ஆடை அல்லது நல்ல கருமை நிறமான ஒரு ஆடை அல்லது கரை போட்ட ஆடை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில ஆடை வகைகளை குறிக்கிறதுக்காக இந்த காழகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கையில அணியக்கூடிய கை கவசம், அந்த காலத்துல போர் செய்யும் போது கைகளுக்கு வந்து கவசம் மாதிரி ஒன்னு அணிஞ்சு கொள்வாங்க இல்லையா, அதை வந்து காழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா காழகம் என்பது உள்ள நல்ல பெருமதியான அல்லது வலிமை மிக்க ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காக வெளியில் அணிந்த ஒரு ஆடை அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக பொதுவான ஒரு பொருள் நாம கொள்ள முடியுது. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான இடத்துல சங்க இலக்கியத்துல இந்த காழகம் என்ற சொல் ஒரு ஊரை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஊர் தெரியுமா சொல்றேன் கேடுங்க. கங்கை வாரியும் காவிரி பயனும் இழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் அப்படிங்கிற ஒரு பாடல். இது பட்டினப்பாலையில வரக்கூடிய 185வது பாடல். இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கடாரம் கொண்டான் என்ற பெயர் கொண்டவர் யாரு, நம்ம ராஜேந்திர சோழன் இல்லையா. அவரு இந்த மலேசியா உட்பட்ட நாடுகள்ல தென்கிழக்கு ஆசியால போய் பல நாடுகளை வந்து கைப்பற்றினாரு. அதுல கடாரமும் ஒரு இடம் அவர் கைப்பற்றினார். அதனாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான் என்கிற பெயர் இருக்கு. இந்த கடா, இந்த கடாரம், இந்த இடத்தைத்தான் காழகத்து ஆக்கம் அப்படின்னு, காழகம் என்று இந்த பட்டினப்பாலை இலக்கியத்துல வந்து சொல்லியிருக்காங்க. காழகத்தில் இருந்து கொண்டு வந்த செல்வமும் ஈழத்தில் இருந்து கொண்டு வந்த உணவும் அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஈழத்திலையும் சரி, காழகத்திலையும், கடாரம் மலேசியா உட்பட்ட பகுதிகளிலையும் சரி, வணிக தொடர்புகள் அந்த காலத்துல மன்னர்களுக்கு, குறிப்பா சோழ ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது என்பதை உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. எனவே இதுலையும் காழகம் என்ற சொல் அந்த ஊரை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே பல பொருள்ல வந்த ஒரு சொல்லாக இந்த காழகம் என்ற சொல் இருக்கு. இப்ப சமீபத்துல நம்ம பாடல்கள்ல இந்த சொல் வந்ததுனா, ஆமா வந்தது, அங்கிருந்துதான் நான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இலக்கியங்களை எல்லாருமே போய் அமர்ந்து உட்கார்ந்து நம்ம வந்து வரிக்கு வரி படிக்கிறது கிடையாது. அப்பப்போ வந்து அதில் ஆர்வம் இருக்கிறவங்க அப்பப்போ போய் படிப்பாங்க. ஆனால் சினிமா பாடல்கள் வழியாக பாடலாசிரியர்கள் சில சொற்களை வந்து கொண்டு வந்து நம்மள்கிட்ட ரொம்ப இலகுவாக சேர்த்துட்டு போயிடுறாங்க இல்லையா. அப்போ கேட்டுட்டு என்ன சொல்லி இது புரிய மாட்டேந்தே அப்படின்னு தேடி பார்க்க

பகிர்ந்து கொண்டேன். அடுத்து புரியாத புதிர் படத்திலிருந்து மழைக்குள்ளே நனையும் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அதில் வரக்கூடிய அந்த வயலின் போஷனுக்கு நான் ஒரு பெரிய அடிமை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம், இந்த புரியாத புதிர் படம் வந்தப்போ போய் தியேட்டரில் இருந்து பார்த்தா இந்த படத்தோட இசைக்கு அவ்வளோ ஒரு பெரிய நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். அத்தனை பாடல்களும் அருமை. அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பாடலாசிரியர் சாம்சிஎஸ் அவர் ஒரு இசையமைப்பாளர். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரையில் அவர் தான் பாடல்கள் எழுதியிருப்பார். அந்த வரிகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, ஃபைல் பண்ணிட்டல்ல?
2: நீ ஃபைல் செய்யாதவா?
1: போய் ஃபைல் கராத.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 financial year உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 plus happy clients and Google ல 4.9 star ரேட்டிங்கோட இருக்கிற VAT consultant சூஸ் பண்ணுங்க.
5: FTA approved leading tax agency.
6: The VAT consultant, call or WhatsApp 0588520103.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பாலியில வரக்கூடிய காழகம் என்ற சொல் வந்து நான் சொன்ன மாதிரி மலேசியாவின் கடாரத்தை குறிக்கிறது. இல்ல, மலேசியாவின் கடாரத்தை குறிக்கிறது. கடாரம் என்ற சொல் அந்த பெயர் ஏற்கனவே இருக்கு. அப்போ காழகம்னு பயன்படுத்தியது கண்டிப்பா வேறொரு ஊரா தானே இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இந்த கால பர்மா தான் அந்த கால காழகமாக இருந்திருக்கு. காழகத்தில் இருந்து கொண்டு வந்த பெரும் செல்வம் அதை குறிக்கிறதுக்காக பட்டினப்பாலையில இந்த ஒரு பாடல்ல இந்த வரி சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா, லகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். புலரா காழகத்தை புலரவூ டி அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து எங்க வருது அப்படின்னா, ஒரு திருமுருகாற்று படையில தான் இந்த ஒரு வரி வருது. அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலித்தொகையில நீயே வினை மான் காழகம் வீங்க கட்டி அப்படிங்கிற ஒரு வரி வருது. இதுல வந்து ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு இல்லாம எல்லாருமே அப்படியான காழகம் என்ற அந்த ஆடையை மடித்து கச்சமாக கட்டி கொண்டாங்க அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எனவே காழகம் என்ற சொல் பல பொருள்ல வந்திருக்கு. அதுல மிக முக்கியமானது ஆடை என்று சொல்லப்படுது. காள் என்ற சொல் அப்படிங்கிறது வந்து, காள் என்ற அந்த பிரிச்சு பார்க்கும் போது காள் அகம் அப்படின்னு தானே வருது. காள் அப்படிங்கிறதுக்கு நல்ல வலிமையான என்ற ஒரு பொருளும் இருக்கு. காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வைராக்கியமா, என்ன சொல்றது, வைராக்கியம்னு சொல்ல முடியாது, ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம இருக்கிற ஒரு அந்த பொறாமையினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு. அதை வந்து நம்ம அதுலயும் வந்து காள் என்ற அந்த சொல் வந்து வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அச்சம் என்பது மடமையடா படத்துல இருந்து அவளும் நானும் பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல நறுமுகையை பாட்டு வருது. இருவர் படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க. இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நடக்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் பற்றி ஒரு ஞாபகப்படுத்தால், டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா? யார் யாரெல்லாம் போகிறீங்க? போகிறதுக்கான திட்டம் இருக்கா? இல்லை அப்படின்னா கண்டிப்பா இப்பவே போயிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுங்க. இந்தியால கர்நாடிக் மியூசிக் மற்றும் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே ஒரு மியூசிக் பேண்ட் தான் இருக்கு. அது யாரும் இல்லை, அகம் பேண்ட். அவங்க இங்க துபாயில வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எதிர்வரும் செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல தான் இந்த ஒரு நிகழ்வு நடக்கவிருக்கு. இசை ஆர்வலர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இசை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, பிளாட்டினம் லிஸ்ட் .ae-ல போய் நீங்க இப்பவே டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் நாவதா 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 எஃப்எம் தான். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பா போவேன். நீங்களும் வரப்போறீங்க அப்படின்னா இப்பவே போய் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. சரி, மனசு தொட்டுமட்டில பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யாரு? கார்த்திக். என்ன பாட்டு வேணும்?
1: சொர்க்கம் சென்றாலும்.
0: சொர்க்கம் சென்றாலும் இந்த பாட்டு வந்து எல்லாரும், இந்த ஒரு பாட்டு தான் எல்லாருமே கேக்குறது. சரி சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி சரி சரி, யார் எடுத்தாலும் நானும் பாக்குறேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் அதிகமா கேட்கப்படுற ஒரு பாடல்னா இதுதான். சரி, அந்த பாட்டு அவருக்காக கொடுக்கலாம். கொடுத்துட்டு இன்றைய நிகழ்ச்சி அத்தோட நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் இடையிலான சந்திப்பு இருநாடுகளுக்கும் இடையே தொடர்ந்தும் நிலவும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் எதிர்காலத்திற்கான பாதையை ஆராய முக்கியமான தளமாக அமைந்துள்ளதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் எதிர்கால உறவுகளுக்கான வாய்ப்புகளை இருநாடுகளும் ஆராய முடியும் என்று அவர் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஐரோப்பாவும் கனடாவும் ஒன்றிணைந்தால் மேலும் வலுவாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக கனடா மாற வேண்டும் என்ற விருப்பத்தை தான் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடாவின் உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மார்க் கார்னி ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவரது உரை அமைந்துள்ளது. இந்நிலையில் கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தவிக திமுக அதிமுக சிபிஎம் நாதக கட்சி வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 39 வேட்பாளர்களில் மொத்தம் 51 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் என இரு தொகுதிகளிலும் சேர்த்து 99 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் 48 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 32 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு 16 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 51 வேட்பு மனுக்களில் 22 மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 29 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் முன்னாள் மேலாளர் திஷா சாலியன் மரணம் தொடர்பான வழக்கில் அவரது தந்தை சதீஷ் சாலியன், சிவசேனா தலைவர் ஆதித்ய தாக்கரே மற்றும் முன்னாள் மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் ஆகியோருக்கு 500 கோடி ரூபாய் அவதூறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தனது மகளின் மரணம் தொடர்பாக நீதி கோரி நடத்தி வரும் முயற்சிகளை அரசியல் நோக்கம் கொண்டதாக சித்தரித்ததாக இருவருக்கும் எதிராக அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருவரும் 7 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கோரி தங்கள் கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் 500 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் கோரப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரீராவை எதிர்வரும் 29 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபரின் சட்டத்திறனிகள் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. டெல்லியில் இன்று மாலை 6 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 T20 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இறுதிப் போட்டியிலேனும் ஆறுதல் வெற்றியை பெறும் முனைப்பில் ஆப்கானிஸ்தான் அணி இன்று களம் காண்கின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மெசைரா, முகாரிஸ், லீவா பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான், ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் அல்ஃபுஜீராவில் இன்று 38 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: One hour of non-stop Raja Hits.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
1: The Evening Karak presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjamanla நடக்க இருக்கு.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சமூக நீதி நாளில் சமூக அநீதியை தவிக்க அரசு அரங்கேற்றியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி நாளில் இப்படியொரு சமூக அநீதியை அரங்கேற்றியிருக்கும் சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர் பாரதிதாசன் இந்த அரசு தனக்கான கல்வி உதவித்தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பதை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது இந்த ஆட்சியாளர்கள் அவருடைய கல்வியையே கேள்விக்குறியாக்குவதாக கண்ணீர் மல்க காணொலி வெளியிட்டுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தியாவின் செமி கண்டக்டர் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அறிவித்தார். மேலும் இந்தியாவின் குறைக்கடத்தி உற்பத்தி துறையை விரிவுபடுத்துவதுடன் சுமார் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு போக்குவரத்து வழித்தடம் தொடர்பான திட்டங்களையும் அவர் அறிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டாகுட மற்றும் யோஷித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கை முன் விசாரணை மாநாட்டுக்காக அக்டோபர் 13 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது பிணையில் உள்ள பிரதிவாதிகள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது வசந்த கரண்டாகுட சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ வழக்கின் சாட்சியங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சில வாக்குமூலங்களின் முழுமையான பிரதிகள் பிரதிவாதிகள் தரப்புக்கு வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் தனது சாலை வலையமைப்பையும் விமான நிலையங்களையும் ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான தீர்வுகளும் எதிர்காலத்தில் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் தொடர்பான போக்குவரத்து திட்டங்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் துபாய் ஏர்போர்ட்ஸ் அதிகாரிகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் முக்கிய சாலை வழித்தடங்களில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அதேவேளை DWC மற்றும் துபாய் சவுத் பகுதிகளில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சியை சமாளிக்க சாலை வசதிகளும் பொது போக்குவரத்து சேவைகளும் எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பது தொடர்பிலும் அவர்கள் ஆராய்ந்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரின் முடிவை நோக்கி முன்னேறி வருவதாக நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் அடுத்த வாரத்தில் வளைகுடா நாடுகளின் தலைவர்களை சந்திக்க உள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போரின் நிறைவு கட்டத்தை நோக்கி நாம் பயணித்து வருகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இரண்டாயிரத்து 2027 தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பையை முன்னிட்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஜிம்பாப்வே கிரிக்கெட் தலைவர் தவங்வா முகுலானியை தனது துணை தலைவராக நியமித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் ஜிம்பாப்வே கிரிக்கெட்டில் அவருக்கு உள்ள தலைமைத்துவ அனுபவமும் பிராந்தியம் குறித்த அவரது புரிதலும் ICC மற்றும் அதன் உறுப்பினர்கள் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க உலகக்கோப்பையை நடத்துவதில் மதிப்புமிக்க பங்களிப்பை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உலகக்கோப்பை 24 பிறகு மீண்டும் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை கொண்டு வருவதுடன் கண்டம் முழுவதும் கிரிக்கெட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ICC தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
3: யூஏஇல

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை
1: VNCT Global இன் பிக் வில்லா சேல் கமிங் சண்டே 10 AM to 8 PM பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்ஜமான நடக்க இருக்கு.
0: பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
1: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
4: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: the evening, correct?
1: Hmm. 4:41 on the clock. Welcome back. இல்லாத வாய்ஸை எப்படியோ திரட்டி கொண்டு வந்துட்டான் இந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் தமிழ் ரேடியோ, நம்ம மியூசிக். நேற்றுக்கு சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறப்பவே என்னப்போ லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கியே, மாஸ்க் போட்டுட்டு வேறு பேசுகிறிய, நடக்கும்போது வேறு அசுரன் படத்தில் வர செகண்ட் ஆஃப் தனுஷ் மாதிரி குனிஞ்சு நடக்கிறியப்பா. பார்க்கும்போது நீ சுவாய திறக்கிறதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லைன்றது எங்களுக்கு விசலாக தெரியுது. பேசாமல் நாளைக்கு லீவ் எடுத்துக்க வேண்டியதானே, அதை மட்டும் யாருமே கேட்க மாட்டானுங்கண்ணா. உடம்பு சரியில்லையா? ஓகே, ரைட், ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமே அப்படிலாம் வந்து என் மனசு சொல்லுச்சு. பட்டு எடுக்கலாம் தான், ஆனால் லீவ் எடுக்கிறது மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஆகிடுமானா எனக்கு தெரில. எனக்கு வந்து சரி ஓகே, ஒரு நாள் எப்பட்றா மிஸ் பண்ணுறது, எப்பட்றா ஒரு நாள் ஷோ பண்ணாமல் இருக்கிறதுன்னு ஆக்சுவலாக தோணுச்சு. அது எப்படி தோணுன்னா, சாதாரண டேஸ்லலாம் வந்து லீவ் எடுத்துக்கலாம்னு தோணியிருக்கும், லீவு எடுத்துருவோம், சும்மா போட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே எப்போ முடியலையோ நம்ம கடமை உணர்ச்சி, என் கடமை எம்ஜிஆர் அதெல்லாம் உள்ளேருந்து அப்போ தான் வெளியில் வரும். பொத்திக்கிட்டு வரும் நமக்கு கம்பெனி மேலே வேலை மேலே இருக்கிற பாசம், அப்போ தான் ஜாஸ்தி ஆகும் நமக்கு. இல்லை ஐயோ நம்ம போலன்னா எப்படி, நம்ம நவுத்துலனா யார் நவுத்துவா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். எனக்கு அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு. அதன் விளைவாக ஐ எம் ஆல்ரெடி ஹியோர், பட் ஸ்டில் இந்த இப்போ தான் வந்து போய் இந்த பிளட் டெஸ்ட்லாம் குத்துட்டு வரேன். நான் வந்து உங்கள்கிட்ட திரும்பவும் தான் சொல்கிறேன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நிறைய பரவிகிட்டு இருக்கு. ஓகே, ஒருத்தர்கிட்டருந்து அப்படியே நிறைய பேர்கிட்ட பரவுது. ஓகே, யாராவது உங்கள் ஆஃபீஸ்லேயோ தெரிஞ்ச இடத்துலையோ வந்து கொஞ்சம் லைட்டாக சிக்காக இருக்காங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி, அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வந்தால் வந்து சாதாரண காய்ச்சல் மாதிரி ரெண்டு நாள்லலாம் போக மாட்டேங்குது, அடித்து தூக்கி 6 நாள் 7 நாள் வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் எப்படி வந்து இருப்பா? ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் இந்த காய்ச்சல் விடுதே நம்மளை. இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் 6 டோட்டலாக 7 ஆகுமா? 7 முடித்தா போயிடுமா டாக்டர், ஃபீவர் போயிடுமா டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு, 7 முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீவர் போயிடும், ஆனால் ஒரு மாதிரி அசதியாக இருக்கும், ஒரு அது ஒரு 4 ஆகும். ஓ, அப்போ டோட்டல் ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து 10-11. ஸோ அதனால் இவ்வளோ அவதி தேவையான நான் யோசித்தேன். ஆனால் சில நேரம் வந்து இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் ஓர் ஃபீவர்லாம் வந்து எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே எங்கேருந்தாலும் வந்துடுது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வித் இட். கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் பாம்பே படத்துலேருந்து பாட்டு வருது. எனக்கு எதோ சச்சின் டெண்டுல்கர் பேசுகிற மாதிரி இருக்கு நான் பேசுறது.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Kulla kulla, halla kulla.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: எனக்கு சக்கரை வியாதி.
8: சுகரா? இது எத்தனை நாளா?
7: கத்தகுதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
7: சார்?
9: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான். எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
10: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
6: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவ்ன் இருக்கு, வாங்க போலாம்.
9: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
6: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
11: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
12: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
13: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: 453 உங்களுக்கு ஏதா பாட்டு வேணுமா அப்படியே ஃபோன் அடிச்சு, தம்பி எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் கடை கடை கடைன்னு அந்த பாட்டு எடுத்து போட்டு அப்படியே 5 மணிக்கு மேலே தாவி திருப்பி வருவேன். ஆக்சுவலாக வந்து பேசினா இப்போ டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணார். எதுனா டார்ச் அடிச்சு பார்த்தார், என்ன டாக்டர் தேடுறீங்க அப்படின்னா வந்து, ஒன்றும் இல்லைப்பா வாய் கொழுப்புன்னுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஜோக் அடிப்பாருன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சது டாக்டர் தான். என்ன சொன்னார்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், நீ பேசவே கூடாது அப்படின்னாரு. ஐயோ என்னது பேசக்கூடாதா, என் வேலையே பேசுறது தானே அப்படின்னா, பேசு ஆனால் கொஞ்சம் கம்மியாக இன்னைக்கு பேசு அப்படின்னாரு. அது உங்கள் கையில் தான் இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியல, கேக்குறது நீங்க தான். சரி, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு என்ன ஆசை மச்சான் படத்துல இருந்து ஆடி ஆடி ஆடியில தேடி சொல்லி பாட்டு.
0: நீங்க ஆல்ரெடி இதே பாட்டு கேட்டிருக்கீங்களா என்கிட்ட?
1: நானா? இல்லையா.
0: இல்லையா? ஓகே ஓகே ஓகே, டன். சரி, பாட்டு உங்களுக்காக வருது. ஓகே, கேட்டு ஜாலியாக இருங்க. ரைட்டு அண்ணன் வந்து பரவாயில்ல, வாய்ஸ் இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஓகே, எனிவேஸ் ஐ வில் கம் பேக் வித் லாட் ஆஃப் நியூஸ் ஆஃப்டர் 5 o'clock. திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நான் வந்து இப்போ யார்கிட்டையாவது ஃபோன் அடித்து பேசினேன்னா நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு ஒரு 5 செகண்டாவது ஆகும் போல்.
2: The Evening Correct presented by
3: VNCT Global in Big Villa Sale, coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
2: Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஷார்ஜாவில் தனது வீட்டில் கேரள பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆரம்பகட்ட விசாரணையில் எந்தவிதமான குற்றச்செயல் அல்லது சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளுக்கான அறிகுறிகளும் இல்லை என்று ஷார்ஜா காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு வீட்டுக்குள் பெண் ஒருவர் சுய நினைவின்றி கிடப்பதாக மத்திய செயற்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். இந்த சம்பவம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பவும் அல்லது விசாரணை மற்றும் மருத்துவ அறிக்கைகளின் முடிவுகள் குறித்து ஊகங்களை வெளியிடவோ வேண்டாம் என்று பொதுமக்களையும் ஊடக நிறுவனங்களையும் கேட்டுக் கொள்வதாக ஷார்ஜா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் தாயிஃப் நகரில் ட்ரோன் இடைமறிப்பின் போது ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் தாயிஃப் ஆளுநரகத்தின் ட்ரோன் ஒன்றை இடைமறித்து அழித்தபோது கீழே விழுந்த உலோக துண்டுகள் காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: பக்தர்களின் வழிபாட்டு நம்பிக்கை உணர்வுகளை தாவிக அரசு புண்படுத்தியுள்ளது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மீனாட்சி அம்மன் அருளை பெற வந்த பக்தர்களுக்கு தாவிக அரசின் அலட்சிய ஏற்பாடுகளே பரிசாக கிடைத்தன என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பக்தர்கள் மீது காவல்துறையினர் புனித நீர் என கூறி டப்பா நீரை தெளித்ததாக கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பக்தர்களை முறையாக வழிநடத்தாமல் நீண்ட நேரம் காத்திருக்க செய்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் டோமின் தச்சங்கரிக்கு 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கேரளத்தின் கோட்டயம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. முன்னாள் கேரள டிஜிபி டோமின் ஜே தச்சங்கரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என்று கோட்டயம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2003 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் அறியப்பட்ட வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 65.7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை மாற்றியமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மதிப்பாய்வை IMF குழுவினர் மேற்கொண்டு வரும் நிலையில் ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் மிஷன் தலைவர் இவான் பாபுஜியோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்தபோது இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தில் பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை கடுமையாக சரிந்துள்ளது. மெசைரா, முகாரிஸ் மற்றும் லீவா பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான், ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக், திஸ் இஸ் த ஈவினிங் கடக். நான் தான் மைக்கேல் ஜாக்சன் பேசுகிறேன். எங்கே பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக் ஒன்ஸ் அகேன் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், செகண்ட் அவர் ஆஃப் த ஷோ. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்குது. அனிருத் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு, ஆனால் அங்கேயும் தமிழ் பாட்டு தான். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு படம், மலையாள படம், அதில் அனிருத் பாடின ஒரு தமிழ் பாட்டு இதான் அந்த பாட்டு. இது என்ன பாட்டு, இது என்ன படம்ன்றத சொல்கிறேன். செகண்ட் பாட்டு இது என்ன இவங்க பாடுறாங்கன்னு கேட்டு கண்டுபிடிச்சு எனக்கு ஒருத்தராவது கரெக்டான பதில் சொல்லுங்க பார்ப்போம். இது கத்தியில குத்து கத்தியில குத்துன்றாங்களா, இது என்ன கத்தியில குத்து? சரி எதுவோ ஹிப்ஹாப் தமிழ்நாட்டை தான் கேட்கணும். பட் எனிவேஸ், தீஸ் டூ சாங்ஸ் ஆர் த பிகினர்ஸ். பட் எனிவேஸ், இப்போ ஸ்டார்டிங்ல யூஏஇ அப்டேட் எங்க. அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் இல்லை, ஸோ அங்கே போகிறவங்க இனிமேல் வந்து ப்ராப்பர் எமிரேட்ஸ் ஐடி தான். ஆப்வியஸ்லி எமிரேட்ஸ் ஐடி ஹோல்டர்ஸ் அண்ட் இது எனக்கு ஓகே, நான் கரெக்டாக சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணு. ஸோ அபுதாபியில் இருக்கிறது ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். அங்கே போனால் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போக வேண்டியிருக்கோம், என்னன்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ முன்னாடிலாம் வந்து எப்படின்னா ஃப்ரீ, ஆனால் இனிமேல் வந்து இங்கே ரெசிடென்ஸ் ப்ராப்பராக எமிரேட்ஸ் ஐடி வச்சுருக்கிறவங்களுக்கு 5 தரம், இது அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டுக்கு வந்து 10 தரம். இதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் கிடையாது, ஆனால் இப்போ இருந்து டிக்கெட் வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விசிட்டிங் டைம்ஸ் வந்து இட்ஸ் மார்னிங் 9:00 டு நைட்டு 8:30 வரைக்கும், அண்ட் சாட்டர்டே ஃப்ரம் சாட்டர்டேலேருந்து தர்ஸ்டே வரைக்கும் கரெக்டாக. ஆமாம், ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் www.sgmc.gov.ae அதுக்குள்ளே போனீங்கன்னா டிக்கெட்டோடைய ப்ரைஸு, ஐ மீன் டிக்கெட் ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ டிக்கெட் எப்படி வாங்குறது, என்ன ஏது, மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, அதெல்லாம் வந்து அதில் அங்கே போட்டிருக்காங்க. தொண்டை வழியை வச்சுட்டு பேசுவேனா நான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: 3127607 3127607 கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வருஷம் மட்டுமே 2026ல். டோட்டல் நம்பர் ஆஃப் கெஸ்ட் வந்து மெயின் அதெல்லாம் அப்படி பிரித்து போட்டு ஒரு பிரேக் டவுன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது ப்ராப்பராக வந்து வர்ஷிப் பண்ண வந்தவங்க எத்தனை பேர், ஃபாஸ்டிங் கெஸ்ட் எத்தனை பேர், அதுக்கப்புறம் வேறு வேறு நேஷ்னாலிட்டிஸ் எத்தனை பேர் அப்படின்னு. வேறு நேஷ்னாலிட்டிஸ்ன்னு பார்த்தா அதுவே வந்து ஒரு 1,41,808 பேர் இருக்காங்க இந்த மொத்தம் சொன்ன அந்த 3131,000 வா பாருங்களா. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் இது. ஸோ டிக்கெட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க 5 தரம், டூரிஸ்ட்டுக்கு 10 தரம். ஓகேவா, ரெண்டு பாட்டு வருது கேளுங்க. ஐ வில் பி பேக். இன்னைக்கு ஃபுல்லாக பேச்சு மட்டும்தான், நான் மட்டும்தான்
1: பேக் டு பேக்கு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. Commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
0: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 million kilometer வாரண்டியை பெறுங்க.
0: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetto UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
7: This hour of the evening correct is brought to you by
0: Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா. 89.4
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: 5:40 on the clock. Welcome back. Welcome back. ஸோ மழை ஏய் ஏய் ஏய் என்ன மியூட்டிலலாம் போடாமல் வச்சுருக்கீங்க. நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். என்ன மழை வரும் போல இல்லை அக்டோபர் மாதம் எங்கோ மைக் எடுத்து தம்பி ஹெல்ப் பண்ணிக்குவோம்.
1: நிலைமை
0: என்ன அதான் நீ நான் படிச்சுட்டு இருந்தேன். அக்டோபரில் வந்து எக்ஸ்ட்ரீமாக மழை வரும், இருக்கிறத விட ஜாஸ்தி மழை வரும் அப்படிங்கிற.
1: ஆமாம், வரலாம் வராமலும் விடலாம்.
0: சரி என்ன நியூஸ் அது சொல்லு எனக்கு ஃபுல்லாக. நீ கேள்விப்பட்டது சொல்லு எனக்கு.
1: அதுதான் எல்நினோ இப்போ நிறைய இடங்களில் அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்நினோ காலநிலையினால் நிறைய இடங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஜாஸ்தி மழை எப்போ வெயில்னாலும் அது ஜாஸ்தியா இருக்கும், வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆனா ஆக்சுவலா வந்து நேத்தோ முந்தைய நேத்தோ யார்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது இந்த வாட்டி விண்டர்லாம் வந்து குளிரே அடிக்காதுங்க இந்த வாட்டி, அவ்வளோதாங்க, நீ ஜபல் ஜெய்ஸ்லாம் போய் நின்னாலும் ஒரே உபசமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா வந்து அதாங்க இந்த எல்நினியோ வருதுல்ல, அதனால தாங்க நான் யோசிச்சா ஐயோ இந்தாலும் சொல்றது இது உண்மையா போய் எங்க நமக்கு அந்த குளிர்காலம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்கும். சரியா, ஆனா இந்த வாட்டி விண்டர்ல குளிர்லாம் அடிக்கல அப்படின்னா, ஏன்னா அப்படி ஆயிருக்கு ஒரு வாட்டி
1: குளிர அடிக்க
0: குளிர்லாம் அடிச்சிருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2021-2022 அந்த டைம்ல இஃப் ஐ அம் நாட் ராங் பெருசா மழையே வரல, மழையே சுத்தமா வரவே இல்லை. ஒன்னு ரெண்டு வாட்டி வந்திருக்குமோ, அதுக்கப்புறம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாம் நல்ல மழை வந்தது,
1: ஏப்ரல் பெரிய மழை வந்தது,
0: மழை வந்துச்சுல. சோ ஐ திங்க் இந்த வாட்டி இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயம். இன்னொன்று அந்த டைம்ல மழை வரலன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏமாற்றமாக தானே இருக்கும்.
1: ஆமாம், ஆனால் இங்கே எப்போ மழை வரும் எப்போ மழை வராதுன்னு சொல்லவே முடியாது இல்லை. இப்போ வின்டர்ல தான் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
0: நீ வந்து இப்போ மழை வரலன்னா கூட ஒரு மாதிரி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருட்டி ஒரு மாதிரி குளிர் அடி நல்லா இருக்கும் தெரியுமா. அந்த வின்டர் டைம்
1: வந்து பெருசா ஹியூமிடிட்டி இப்ப கம்மியாகிருச்சு, நைட் ஆனா
0: நல்லா இருக்கா,
1: நல்லா இருக்கு வெதர். நைட் தான் அதை அனுபவிச்சேன்.
0: ஓ எனக்கு இந்த ஒரு வாரம் எனக்கு இந்த ஒரு வாரம் எவ்வளவு மிஸ்ஸிங்கா இருக்கு தெரியுமா, உண்மையா சத்தியமா. நான் வந்து
1: கெட் வெல் சூன்.
0: இப்ப யூஸ்வலா வந்து உடம்பு சரியில்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல் வருதுன்னா ரெண்டு நாள் மேக்சிமமா இருக்கும், அப்புறம் குறைஞ்சிரும். இப்போ எனக்கு இது எப்படி இருக்குன்னா சின்ஸ் ஆயிட் எனக்கு ஃபீவரே வராது, ஐ மீன் ரொம்ப ரேர் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போறது பை காட்ஸ் கிரேஸ். ஸோ ஆனால் அடிச்சா ஒரு அடி செம்ம அடியா அடிச்சிரும். ஓகேவா,
1: நானும் உனக்கு காய்ச்சல் வந்து பெருசா நான் பார்த்தேன்,
0: எனக்கு வந்தது இல்ல வந்துரு, அதாவது ரொம்ப மைல்டா வரும், அப்புறம் உடனே போயிடும். அதாவது ஐயோ முடியல ஐயோ குளிர் அடிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல வரவே இல்லை. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தது என்னால், அதுக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போன ஞாபகம் இருக்கு. மற்றபடி இப்போ இந்த ஒரு வாரம் எப்படின்னா, இந்த ஒரு வாரம் வந்து அசோக் கேலண்டர்ல இருந்து இந்த ஒரு வாரத்தை தூக்கிடு அப்படி இருக்கு எனக்கு.
1: எனக்கு என்ன தோணுதுன்னா வயசாக ஆக இந்த இம்யூனிட்டி எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு போகுதோ.
0: இம்யூனிட்டி எல்லாம் இருக்கு, இதுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை.
1: அப்ப என்ன இவ்வளவு நாள் நல்லா இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு காய்ச்சல் போட்டு வாட்டி வதைக்குது உங்களை
0: தெரியல. ஒருவேளை இருக்கலாம் இம்யூனிட்டி. ஆனா இப்ப
1: அடுத்து நான் தான் இருக்கேன் லைன்ல, பிரியாக்கு வந்துருச்சு, மதுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு,
0: எங்க ஆபீஸ்ல வந்து
1: அடுத்து நான் தான் இருக்கேன்.
0: டாமினோ மாதிரி இல்ல, எங்க டாமினோ எல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷனலா இருக்கும், அரிசி மூட்டை மாதிரி ஒவ்வொருத்தரா சாஞ்சுன்னு இருக்கும். இப்போ எல்லாம் பெரிய எல்லா தலைகளும் சாஞ்சுனே வருது, ஒருத்தி மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா.
1: ஆமா, அதான் எனக்கு லாஸ்ட் பிப்ரவரின்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு நல்ல ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி வந்து கோல்டு தான், ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்.
0: ஓகே, நீ வந்து நீ எப்படி தெரியுமா இந்த டெட்டால் 99.9% கில் பண்ணு, அதுல அந்த மிஸ் ஆகுற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஜாம் தான் நீ. இப்ப நீ மாட்டு வெயிட்.
1: சரி ஓகே, ஐ அம் வெயிட்டிங்.
0: எல்லா ஆளாளுக்கும் எங்க ஆபீஸ்ல சிக் லீவ் எடுக்கிறது ஜாலியா அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆமா பெரிய சிக் லீவ் கொடுத்துட்டாலும் அப்படிங்கிற
1: எடுத்துட்டாலும் கடமை கண்டியம் கட்டுப்பாடு அப்பதான் வரும் நமக்கு.
0: அதான் உடம்பு சரியில்லாம போகும்போதுதான் வந்து ஐயோ வேலை செய்யணுமே, ஐயோ நம்ம போலன்னா யாரு செய்யும் இந்த ஃபீலிங் எல்லாம் அப்பதான் வரும், சாதாரண டேஸ்ல வராது. சரி ஓகே, பாட்டு கேளுங்கப்பா, பாட்டு கேளுங்க.
2: Relax song of the hour. Relax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: Dubai, powered by Altavasul Group of Companies.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக். என்ன நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல, ரெசிடென்ட் டிவிலாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டே, அநியாயமாக இருக்குடா, என்னடா அது? ஒரு வாரம் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்குது, சுற்றி எப்படி எல்லாருமே வந்து ப்ராக்ரஸ் ஆகி ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கே காதுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது, கேள்விப்படவும் முடியல. ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏகப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச திங்கட்கிழமையிலேருந்தான் எல்லாமே கொஞ்சம் ரிவைவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மீன் வைல் ஐ ஹாவ் டு டெல் யூ கைஸ் தட் இந்த ஃப்யூஷன் மியூசிக் இருக்குல்ல, அந்த ஃப்யூஷன் மியூசிக், அதாவது இந்தியன் கர்நாடிக் மியூசிக், அதுக்கப்புறம் மாடர்ன் ராக் மியூசிக், இது ரெண்டத்தையும் வந்து கலந்து ஒரே செட்டில் கொடுக்குறது தான் வந்து ஃப்யூஷன். ஓகேவா? ஆமாம், அதுவும் இல்லாமல் இவங்க வந்து எப்படின்னா அந்த அகம் பேண்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஒன் அண்ட் ஓன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் இருக்காங்க. ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரோட தான் அது அகம் பேண்ட். அவங்களோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள், சூப்பர் சூப்பராக இருக்குது அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம். ஸோ அவங்க அப்படியே வந்து நெக்ஸ்ட் வீக் கமிங் செப்டம்பர் 26 இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, DWTC-யில், துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணலாம் இப்போவே, platinumlist.ae அதில். ஓகே, ஸோ ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் 92.2 ஹோம் எஃப்எம். என் வாய்ஸுக்கு நானே மெமிக்ரி பண்ணணும் போல. என் கடமை எம்ஜிஆர் பேசாமல் லீவு போட்டிருக்கலாம்டா இன்னைக்கு. 6 மணிக்கு மேலே பேசுகிறேன், சரியா? ஓகே, ரைட்.
1: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
2: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சமூக வலைதளங்களில் பரவும் அறிவுரைகளை மருத்துவ ரீதியாக சரிபார்க்கப்பட்ட ஆலோசனைகள் என்று தவறாக கருத வேண்டாம் என அமீரக மருத்துவர்கள் குடியிருப்பாளர்களை எச்சரித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் சுகாதாரம் தொடர்பான தகவல்களை முன்பை விட எளிதாக அணுக முடிகின்றது. குறிப்பாக தீவிர உண்ணாவிரதம், டீடாக்ஸ் உணவு முறைகள், சரிபார்க்கப்படாத ஊட்டச்சத்து மாத்திரைகள், தோற்றத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மேக்ஸிங் மற்றும் வீட்டு வைத்திய முறைகள் போன்றவை சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவுகின்றன. ஆனால் இத்தகைய ஆன்லைன் ஆலோசனைகள் ஒருவரின் மருத்துவ வரலாறு, அவர் எடுத்துக் கொள்ளும் மருந்துகள் அல்லது ஏற்கனவே இருக்கும் உடல்நல பிரச்சினைகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்வதில்லை என்றும் இது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்துமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: செயற்கை நுண்ணறிவு தவறான நபர்களின் கைகளுக்குச் சென்றால் ஏற்படக்கூடிய இருத்தலுக்கே அச்சுறுத்தலான ஆபத்துக்கள் குறித்து பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் எச்சரித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் ஆஷரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த மன்னர் இதனை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு திறன்கள் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்தக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். எனவே மிகவும் தாமதமாகி விடுவதற்கு முன்பே செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் போதுமான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
2: தமிழக செய்திகள்.
3: 40 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் தமிழகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாடு வழங்கிய 152 இடங்களில் 40 இடங்கள் காலியாக உள்ளன. காலியாக உள்ள 40 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தமிழகத்தில் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கூடுதலாக ஒரு கலந்தாய்வு நடத்த ஏதுவாக காலியாக உள்ள 40 இடங்களுக்கு கட் ஆஃப் 30 குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் மிகவும் அதிகம், அதனை 0% குறைக்க வேண்டும் என்று தமிழக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2022-23, 2023-24 0% கட் ஆஃப் குறைக்கப்பட்டது என்று மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்ததாக கூறப்படும் 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவளித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு ஓவர் கிரவுண்ட் வர்க்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் பகுதியில் நடைபெற்ற ஒரு பாதுகாப்பு படை நடவடிக்கையின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த 100 குடும்பங்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் வத்தளையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உரையாற்றினார். தித்வாவை போன்றே மற்றொரு பாரதூரமான பேரழிவை ஜனநாயகத்தை சுருக்கும் நடவடிக்கையாகும் என்று அவர் கூறினார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக ஜனநாயகத்திற்கு மரண அடி கொடுக்க அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று அவர் விமர்சித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது மிருதியுமான T20 கிரிக்கெட் போட்டி தற்பொழுது டெல்லியில் ஆரம்பமாகியுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 1.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் 2 T20 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
4: சிங்கா ஹரிஹரன்.

0: Okay, so 6:10 on the clock. Welcome back. And this is the evening kadak on 89.4 Tower FM. So, வியாழன் வெள்ளி சனி அந்த மூணு நாளுமே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ VNCT உடைய பிக் வில்லா சேல் அது வந்து இந்த வாரம் உங்களுக்காக பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் நடக்குது. 0547673111. This is the number 0547673111. இதான் நம்பர். ஸோ 1500 திரம்ஸில் ECR சென்னையில் அதுவும் OMR இந்த மாதிரியான இடங்களில் பீச் வில்லா பெவலி ஹில்ஸில் வந்து செம்மையாக வில்லாலாம் வாங்கி போடணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் சான்ஸ் தட் ஐ உட் சே. பிக் வில்லா சேல் அப்படின்னு வந்துட்டாலே எவ்வளோ பெரிய பிக் வில்லா இந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் நடக்கும் எங்கேருந்தெல்லாம் வந்து எந்த இடத்துலலாம் வந்து இப்போ வில்லா சேல் ஆகுது அதெல்லாம் வந்து VNCT பிரபா நமக்காக சொல்லுவார். ப்ரோ வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: இருக்கேன் ப்ரோ, ஃபுல்லா ஒரே பீஸ்ல இருக்கேன்.
1: நான் போய் ஒரு 4 அடி தள்ளி உட்காந்து
0: நான் மாஸ்க் போட்டுக்கிறேன்.
1: கரெக்ட். எஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் லீவ் போட்டுருங்க. எஸ் ப்ரோ, அண்ட் பிக் வில்லா சேல் அண்ட் இஸ் பேக் ஆன் 2026ல. அண்ட் பிக் வில்லா சேல் இஸ் அபவுட் 4-bedroom வில்லா. எல்லாருக்குமே பெரிய வில்லாவா என்னோட வில்லா இருக்கணும், அதுவும் சூப்பரா டிசைன் பண்ணி ஸ்டன்னிங்கா ஸ்டைலிஷா இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம். அண்ட் ஆனா சம்டைம்ஸ் அந்த மாதிரி வில்லாஸ் போகும்போது நம்ம பட்ஜெட் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, இல்லாட்டி வந்து EMI வந்து செட் ஆகாது, இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு லொகேஷன் வந்து கிடைக்காது. பட் இந்த வகையில எல்லாமே எல்லா லொகேஷன்லயும் பெஸ்டான EMIல அண்ட் பெஸ்டான சைசஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை உங்களுக்கு 1500 திராம்ஸ் EMIல OMR அண்ட் ECRல அண்ட் 4-bedroom villas நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா. அண்ட் எஸ் நீங்க கேட்டது கரெக்ட் தான், 1500 மந்த்லி EMI நீங்க கொடுத்தா போதும். அண்ட் ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயோட 4-bedroom வில்லாஸ் நீங்கள் வந்து சூப்பராக ஸ்டைலிஷாக ஒரு 1500 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் அண்ட் நீங்கள் வந்து ஸ்பேஷியஸான ஒரு வில்லாஸை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் கார் பார்க்கிங் கார்டன்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1800 to 2000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான். அண்ட் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 திராம் EMI அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லாஸை ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையிலையும் 2 லொக்கேஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ECRல. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து த பிக்கஸ்ட் வில்லா கம்யூனிட்டி ஆஃப் VNCT வந்து ECRல ஓஷன் டிரைவ் வில்லா. அந்த ஓஷன் டிரைவ் வில்லா கம்யூனிட்டியில் தான். அண்ட் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அதில் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்கும் அண்ட் அதில் அவைலபிள் இருக்காதுன்னு. பட் ஆனால் அந்த வில்லா கம்யூனிட்டியில் வி ஆர் கிவிங் ஃபியூ வில்லாஸ் அண்ட் இந்த ஸ்பேஷியஸான அண்ட் ஸ்டாண்டிங்கான பிக்கஸ்ட் வில்லா. அண்ட் இந்த கம்யூனிட்டி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி கிவன் ஃபார் ஹேண்ட் ஓவர் அண்ட் உள்ள கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி. இப்போ உங்கள் வீட்டில் சின்ன கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வயசில் அனுப்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான அம்யூனிட்டிஸோட நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி OMR-ல ஓகேங்களா அண்ட் பெவலி ப்ராஜெக்ட்லையும் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து 4-bedroom இப்போ ஆஃபர் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு OMR-ல சிட்டி கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்துட்டு மெட்ரோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் ஒரு 4-bedroom வாங்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ரெண்டல் அஷூரன்ஸ் ப்ரோக்ராமோட, அதாவது ரெண்டல் சப்போர்ட் சர்வீஸ்லாம் தாண்டி ரெண்டல் அஷூரன்ஸ் ப்ரோக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் 4-bedroom ஆஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சென்னையில் 4-bedroom வாங்கணும், அதுவும் வில்லாவா அபார்ட்மெண்ட் கிடையாதுங்க, வில்லாவா வாங்கணும்ன்ற ஒரு ஐடியாலஜியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பிக் வில்லா சேல மிட் பண்ணிடாதீங்க. அண்ட் துபாயில் இந்த ஒரு பிரீமியம் ஈவெண்ட் இந்த வாரம் ஒரே ஒரு வாரம் தான் நடக்கும். அண்ட் பேக் டு பேக் இந்த இந்த ஒரு பிக் வில்லா சேல் இருக்காது. பிகாஸ் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரொம்ப லிமிடெட் வில்லாஸை தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால கால் பண்ணி அண்ட் மீட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு வாங்க, நீங்க வந்து இந்த பிக் வில்லா சேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சென்னை ECR அண்ட் OMR-ல உங்களுக்கு பிடிச்ச அந்த பிக் வில்லாவை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோயம்புத்தூர்லயும் வி ஹாவ் similar to big villas and adu patna details venalum neenga call pannunga. So miss panniradinga big villa sale at 2026 happening at Dubai in the varam Sunday.
0: Okay, big villa evlo big villa enna edu enna the location. So idellathi call them 0547673111. Okay, I repeat 0547673111. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரப்போகிற 20ஆம் தேதி இந்த சண்டே இஸ் கோ டு தேர் இவெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் விச் இஸ் ஆப்போசிட் டு புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எனிவேஸ் ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிங்க. டோன்ட் ஃபர்கெட் அ கால். யா,
2: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க villaோட EMI உங்க rentலே பார்த்துக்கோ. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai-ல நடக்க இருக்கு. Call 054-767-3111 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI ல மிஸ் பண்ணிடாதீங்க.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
3: நீ ஃபைல் சேசாவா? போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA approved leading tax agency.
7: The VAT consultant. Call our WhatsApp 0588520103.
8: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க villaோட EMI உங்க rentலே பார்த்துக்கோ. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai-ல நடக்க இருக்கு. Call 054-767-3111 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let me spin it out.
9: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: எல்லாருக்குமே பெரிய வீடு வாங்கணும், பெரிய வில்லா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அதனாலே வந்து வியன் சிட்டி பிக் வில்லா சேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் 20ஆம் தேதி விச் இஸ் லைக் கம்மிங் சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் ஒரு இவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. யூ கேன் கோ பை பிக் வில்லாஸ், ஆக்சுவல் பிக் வில்லாஸ் ஃப்ரம் தம் அட் அ வெரி அஃபோர்டபுள் இஎம்ஐ ரேஞ்சில் இருந்து. ஓகே, ஸோ கால் தம் அட் 0547673111 0547673111. இதான் வந்து நம்பர். அப்புறம் இப்போ வந்து ஒரு டவுட், இப்போ நம்ம ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஓஷன் டிரைவ் வில்லாஸில் நான் வந்து தங்கியிருந்தேன் நம்ம ஒரு ஈவெண்ட். ஸோ இப்போ இந்த பிக் வில்லாலாம் அந்த கம்யூனிட்டியில் தான் இருக்கா?
1: கரெக்ட் ப்ரோ. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கேம்பெயின் பண்ணியிருந்தோம் ஒன் டே ஸ்டே அட் ஏசிஆர் அப்படின்னு. அதே கம்யூனிட்டியில் தான் இந்த 4-bedroom வில்லாஸை நம்ம லான்ச் பண்ணுறோம். அண்ட் பிகாஸ் ஏன்னா இந்த 4-bedroom வில்லா நம்ம அஃபோர்டபுளாக நம்ம பண்ணி கொடுத்தாலும், கம்மியான இஎம்ஐயில் கொடுத்தாலும், வி வாண்ட் கிவ் தம் ரெண்டல் ரெண்டல் கான்ட்ராக்டோட போகும்போது உங்களுக்கு இஎம்ஐ வந்து ரொம்பவே கம்மியாயிரும். நான் அதை சொல்ல ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே சொல்லியிருக்கணும், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உங்கள் இஎம்ஐயில் 80% ஆஃப் த இஎம்ஐ இட்ஸ் கோன் கவர்ட் பை ரெண்டல் இட் செல்ஃப் தான்ட்டு. ஓகேங்களா, உங்கள் வாடகை மூலமாகவே 70-80% உங்கள் இஎம்ஐ வந்து சூப்பராக இதில் கவர் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இந்த 1500 grams மாதம் மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈசிஆரில் 4-bedroom சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு வில்லாவை நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும். அண்ட் இந்த 4-bedroom வில்லா வந்துட்டு வில்லா மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, பிகஸ்ட் அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு கிளப் ஹவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7,000 square feet கிளப் ஹவுஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் 5 park உள்ள இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஜாகிங் ஏரியா, சாண்ட் பீச், வாலிபால்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பீச்சில் என்னென்ன மாதிரியான அமினிட்டிஸ் நம்ம கொடுக்க முடியுமோ அது ஓரியன்டான கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரோட் கிராசிங், அண்ட் நீங்கள் வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு பீச் தான் அங்கே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இட்ஸ் எக்ஸாக்ட்லி அப்போசிட் த பீச் சைட் அண்ட் பிகஸ்ட் கம்யூனிட்டி, இட்ஸ் ரிசார்ட் கம்யூனிட்டி உங்களுக்கு. அண்ட் மந்த்லி ரெண்டலே உங்களுக்கு வந்து ஹியூஜ், ஒரு நாளைக்கு வந்து இந்த வில்லாவில் தங்குறதுக்கு 13,000 rupees. நீங்கள்
2: sold out.
1: நீங்க அந்த கம்யூனிட்டி லெவல்ல வாங்கிங்கனா மை கங்கிராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஈசிஆர்ல இந்த ஒரு எட் அனதர் லான்சஸ் ஹேப்பனிங் அட் ஓஷன் டிரைவ் வில்லாஸ்ல அண்ட் பிக் வில்லா சேல் அப்படி நீங்க எடுக்க போறீங்க. சோ 1-bedroom, 2-bedroom, 3-bedroom தெரியாதுங்க, 4-bedroom. அண்ட் கீழ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும், மேலே வந்து 3 bedroom இருக்கும். லிவிங் ரூம் பெருசா, டைனிங் கிச்சன் எல்லாமே பெருசா கொடுத்துருப்போம். கிட்ஸுக்கு வந்துட்டு அவங்க விளையாடுற மாதிரியான சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பிளே ஜோன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம்ஸ் அண்ட் அவங்களுக்குரிய ஸ்விமிங் பூல், கிளப் ஹவுஸில் தெர் இஸ் அ பிகஸ்ட் ஸ்விமிங் பூல். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 அம்யூனிட்டிஸ் கிட்டே கொடுத்துருப்போம். மோஸ்ட் செக்யூரிட்டைஸ்டு கம்யூனிட்டி, உங்களுக்கு ஆக்சஸ் கார்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு கேட்ஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் நீங்கள் வில்லாக்குள்ளேயே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஃபுல் அம்யூனிட்டிஸோட ஒரு வில்லா நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் ஈசிஆரில் இந்த வில்லாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் ஏ சைட் உங்களுக்கு வந்து இந்த தடவை இந்த ஒரு பிக் வில்லா சேலில் 1500 grams மந்த்லி இஎம்ஐ இருந்தாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈசிஆரில் 4-bedroom villa நீங்க ஓன் பண்ண முடியும். இதுக்கான பேங்க் லோனும் நம்ம இந்தியாலே பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கான ரெண்டல் கான்ட்ராக்டும் உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபார் த அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்க போறோம் இந்த தடவை. ஓகேங்களா? ஆமா, பிகாஸ் ஏன்னா அசோசியேஷன் லான்ச் பண்ணி அவங்கள்ட்ட கிளைண்ட் கொடுக்கும்போது அந்த லைஃப் டைம் பேக்கேஜையும் போட்டே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை ஈசிஆரில் நம்ம கொடுக்க போகிறோம். ஐ திங்க் குவைட் லாங் பேக் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டிஸோட 4-bedroom நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம் ஈசிஆரில். ஸோ கால் பண்ணுங்க அண்ட் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் ஏ சட் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் என்ன இருக்கும்னா சென்னையில் வில்லா வாங்கணும் அப்படின்னா ஈசிஆரில் ஒரு சூப்பரான வில்லா ஸ்டன்னிங்காக ஸ்டைலிஷாக ரொம்ப கிராண்டியராக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுவும் இந்த மாதிரியான ப்ரூவன் கம்யூனிட்டி, இது வந்து எங்கேயோ ரிமோட்டடாக டிசார்ட்டடாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்துருக்கீங்க ஓஷன் ட்ரை, இட்ஸ் அ பாஷ் பாஷ் லொக்கேஷன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல ஒரு பிரீமியம் மோஸ்ட் ஒரு 4-bedroom வில்லா நீங்க ஓன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கான ரெண்டல், லோன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது மூணுமே VNCT உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த இவெண்ட் அண்ட் ரிப்பீட்டடா உங்களுக்கு துபாயில் இருக்காது. இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் இந்த பிக் வில்லா சேல் துபாயில் நடக்க போகுது. ஸோ 1500 grams இஎம்ஐல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நீங்க ரெடினா 4-bedroom எடுத்துக்கலாம்.
0: ஓகே, 0547673111 is the number, 0547673111. 3111. கால் தம் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட். போய் பெரிய வில்லாவில் உள்ளதுல எது ரொம்ப பெருசோ முன்னாடியே போய் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரம் வியன் சிட்டி இன் திஸ் வீக்ஸ் இவெண்ட். 20th September, பார்க் ரிஜிஸ் ரோட்ல, ஆப்போசிட் டு புர்ஜுமான், ரைட்.
2: The Evening Correct, presented by
3: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m., Park Regis Hotel, Burjaman.
2: Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
3: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rental e paathukko. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai. Call 054-767-3111. 4BHK spacious villas for just 1,500 dirhams EMI. La miss pannidadinga.
2: Alan Sari Exchange variya transact panni unga panathai double panunga. Indha summer la Alan Sari Exchange variya neenga pandra oru transaction moolama unga panathai double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
4: You are back.
5: அதாவது வீடு வாங்கணும்னா பெருசா இருக்கணும், அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும் நம்ம லிஸ்ட்லயே. வீடு வாங்கணும்னா அதுக்கும் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி பெரிய வீட்டையே உங்களுக்காக கொடுக்கறதுக்கு VNCT இந்த வாரம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவெண்ட். ஓகே, அதான் வந்து VNCT-உடைய பிக் வில்லாஸ் சேல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கால் தம் 054-767-3111. ஓகே, 054-767-3111. ஃபோன் அடிச்சு எவ்வளோ பெரிய வில்லா, எவ்வளோ இஎம்ஐ, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கேயும் கேட்கலாம், அங்கேயும் ஃபோன் பண்ணால் இன்னும் நிறையா சொல்லுவாங்க. ஸோ இப்போ பை தி வே ப்ரோ, இப்போ ஈசிஆரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி சொன்னீங்க, ஓஎம்ஆர் இருக்குல்ல?
6: கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் எப்படி ஈசிஆர் வந்து எல்லாருக்கும் அந்த பீச் அந்த அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸோட பிடிக்குமோ அதே மாதிரி ஓஎம்ஆர் இட் இஸ் அ ஐடி காரிடார். அண்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ அடுத்த இன்னும் 2 இயர்ஸில் மெட்ரோட ஃபுல் மெட்ரோ சிறுசேரி வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி கேளம்பாக்கம் லொக்கேஷனில் பெவலி ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ராஜெக்ட்லேயும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வி ஆர் ஆஃபரிங் அ 4-bedroom வில்லா, அ டிசைனர் வில்லா. அண்ட் இந்த வில்லாவை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்த 3rd bedroom, அந்த 4th bedroom வந்து எங்கே வேணும், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லையா இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையா இல்லை உங்களுக்கு 2nd floor அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கஸ்டமைஸ் கேட்ட மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் OMR, விச் இஸ் ஓல்ட் மகாபலிம் ரோடு, கேளம்பாக்கம்ல. அண்ட் பெவலி ப்ராஜெக்ட், பெவலி ரிச் இஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட், பெவலி ஹைட்ஸ் ஆல்சோ இஸ் ஆல்மோஸ்ட் புக். அந்த பெவலி கம்யூனிட்டியில தான் உங்களுக்கு இந்த வில்லாஸ் நம்ம ஆஃபர் பண்ண போறோம் ஓஎம்ஆர்ல. ஈசிஆர் எப்படி நிறைய பேருக்கு பீச் ஓரியன்டா பிடிக்குமோ, ஓஎம்ஆர் வந்துட்டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ அண்ட் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல், விஐடி காலேஜ்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு வந்துட்டு அண்ட் இந்த ஆஃபர்ஸ் அண்ட் இந்த பெனிஃபிட்டோட நம்ம வில்லா கொடுக்க போறோம். அண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லயும் 1,500 dirhams EMI-க்கு ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் ஆல்சோ டுகெதர் அலாங் வித் 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கான்ட்ராக்டும் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்காண்டி கிடைக்க போகுது. ஸோ ஓஎம்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஃபேக்ட் ஈசிஆர்லையும், பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு 4-bedroom அண்ட் வில்லா சேல் இருக்குமா அப்படின்றது தெரியல, எவ்வளோ தூரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வருஷத்தில் வர்க்கல்ல உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரைஸஸும் உங்களோட லேண்ட் காஸ்ட்டும் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் லொக்கேஷனில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 1,000 dirhams ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லேண்டாக நான் வாங்கி போடுறேன், 1,500 dirhams செலவழித்து நான் ஒரு லேண்டாக இல்லை ப்ளாட்டாக வாங்கி போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணுறதை விட,

0: இந்த மாதிரி 1500 திராம்ஸ்ல 2000 திராம்ஸ்ல ஒரு வில்லாவே வாங்கி போட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க போனாலும் அந்த வில்லாவை யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த வில்லால நீங்க தங்க முடியும். ஃபியூச்சர்ல நீங்க போகும்போது இப்போ அந்த வில்லால இருந்து உங்களுக்கு ரெண்டல் ரெவென்யூஸும் உங்களுக்கு நிறையவே வரும். தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ், நீங்க வாங்கியிருக்க அந்த லேண்ட் ஓனர்ஷிப்போட இருக்க வில்லா அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். வந்துட்டு நிறைய பேர் எங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, பிரதர் நான் வந்து இப்போ லேண்ட் வந்து வாங்கினா எனக்கு ப்ராஃபிட்டபிள், இப்போ வில்லா வாங்கினா எனக்கு டெப்ரிசியேஷன் தானே அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆக்சுவலாக. பட் ஜென்ரலி இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்கிற இந்த கேளம்பாக்கம் மாதிரியான லொக்கேஷன் இல்லை ஈசிஆரில் கோவலம் மாதிரியான லொக்கேஷனில் லேண்ட் இன்னைக்கு அவைலபிளே கிடையாது உங்களுக்கு, அதுவும் கேட்டட் கம்யூனிட்டிக்கில். நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது மகாபலிபுரம் தாண்டியோ இல்லாட்டி உங்களுக்கு திருவள்ளூர் தாண்டி இல்லாட்டி உங்களுக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் நீங்கள் லேண்டை வாங்கி போட முடியும். அதுக்கே நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா 35 lakh 45 lakh ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் லேண்டாக வாங்குறதுக்கு. அதுக்குரிய இஎம்ஐ எவ்வளோ கட்ட போகிறோம், 1000 திராம்ஸ்லேருந்து 1500 திராம்ஸ் கட்ட போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு வில்லாவோட நீங்கள் சேர்த்து வாங்கி வைக்கும் போது அண்ட் பெரிய அப்ரிசியேஷன் உங்களுக்கு இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்து வளர்ந்த ஏரியா தான். நீங்கள் இப்போ தாம்பரம் எடுத்துக்கோங்க, ஈசிஆர் எடுத்துக்கோங்க, ஓஎம்ஆர் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அந்த ஏரியாலாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஓஎம்ஆர்லையும் கஸ்டமைசபிள் ஆப்ஷன், வில்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 bedroom இஸ் அவைலபிள் வித் மந்த்லி ரெண்டல் கான்ட்ராக்டோட அண்ட் 1500 திராம்ஸ் இஎம்ஐல ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் சொன்ன ஈசிஆர் ஓஷன் டிரைவ் கம்யூனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நான் சொல்கிற இந்த பெவலி கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு 1500 திராம்ஸ் மந்த்லி இஎம்ஐல ஸ்டன்னிங்கான பியூட்டிஃபுல்லான அமெரிக்கன் ஸ்டைல் டிசைனர் வில்லாவை லைஃப் டைம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட வாங்கிக்கோங்க. இதுலையுமே அந்த லைஃப் டைம் ஆஃபர் இந்த வாரம் உங்களுக்கு சேர்த்து கிடைக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க.
1: ஓகே 0547673111 0547673111. 1500 திரம்ஸ்லேருந்து இஎம்ஐ அமெரிக்கன் ஸ்டைல் வில்லாஸ், பீச் கிட்ட வில்லாஸ், அதுவும் வந்து பெரிய சைஸ் வேறு. ஸோ ப்ளீஸ் கால் பண்ணி அதுக்கப்புறம் டேக் அன் அப்பாயின்மெண்ட் அண்ட் தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூ நோ வாட் டு டூ.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: We'll be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at Olmar Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க villaோட EMI உங்க rentலே பார்த்துக்கோ. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai-ல நடக்க இருக்கு. Call 054-767-3111 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. ல மிஸ் பண்ணிடாதீங்க.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
4: This hour of the evening correct is brought to you by
5: Corporate Tax on time file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக். பிஎன்சி டியுடைய பிக் வில்லா சேல் விச் இஸ் ஹேப்பனிங் திஸ் வீக் செப்டம்பர் 28th அட் பார்க் ரேஜிஸ் ஹோட்டல் ஆப்போசிட் டு புஷ்மா மெட்ரோ ஸ்டேஷன். அண்ட் ஸோ யூ கேன் கால் தம் அட் 0547673111. அதாவது 1500 திரம்ஸ்லேருந்து உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ப்ரோ. இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த இஎம்ஐ அதுக்கப்புறம் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேச ஆரம்பிச்சது அப்புறமே ஐ கேன் சீ தட் யூ கெட் அ லாட் ஆஃப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ். உண்மையாகவே 1500
1: கண்டிப்பாக ப்ரோ, 1500 மேலே கேட்டாங்கன்னா நான் பே பண்ணுறேன். சீரியஸ்லி பிகாஸ் என்ன இந்த இதை நான் டிராஃப்ட் பண்ணி இந்த ஆஃபர் ஸ்கெச் பண்ணும் போதே ஒவ்வொருத்தரும் நம்ம பிளான் பண்ணுவோம்ல எப்படி ஒர்க் பண்ணுவோன்னு. டெஃபினெட்லி இட் வாஸ் எக்ஸைட்டிங் பிகாஸ் இது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வி வாண்ட் டு கிவ் தம் ஆஸ் மச் அஸ் பிகர் சைஸ் வில்லாஸ் வான்ட்டு. ஏன்னா ஈசிஆரில் எல்லாருக்குமே நீங்கள் இப்போ கால் பண்ணி இப்போ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அண்ட் எவ்வளோ மெசேஜஸும் வந்துட்டு இருக்குன்னு. அண்ட் ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இட் வாஸ் ஹைப்டு, இட் வாஸ் மார்க்கெட்டிங், இது வந்து நம்ம புஷ் பண்ணி நம்ம உள்ளே கூப்பிடுறாங்க. சி விஎன் சிட்டி இன் திஸ் மார்க்கெட் ஃபார் 15 years, not 1 or 2 years, உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அண்ட் ஓஷன் ட்ரைவ் எல்லாம் நான் சொல்லும் போது நீங்கள் நானுமே செவரல் டைம் அந்த ப்ராஜெக்ட் போயிருக்கோம், தங்கியிருக்கோம், பண்ணியிருக்கோம் போது ப்ரூவன் கம்யூனிட்டியில் தான் இன்னைக்கு இந்த வில்லாவே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஈசிஆரில் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு 1500 கிராம் இஎம்ஐயில் 1500 to 2000 கிராம்ஸ் இஎம்ஐயில் நீங்கள் வந்துட்டு 1000 square feet லேண்ட் கூட வாங்க முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இஎம்ஐயில். பட் வி ஆர் ஆஃபரிங் அ வில்லா அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கேஜிங் இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. பேங்கர்ஸோட ஒர்க் பண்ணி எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் பண்ணி நீங்கள் எடுக்க போகிற வில்லாவில் இருக்க பெனிஃபிட்ஸை ஒர்க் பண்ணி தான் அதை நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 4 bedroom வித் 4 toilets இருக்கு, 4 bedroom வித் 3 toilets இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ இது கட்டி முடிச்ச வில்லான போது அதுல இருக்க ஜிஎஸ்டி பெனிஃபிட் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி தான் இந்த ஆஃபர் நம்ம கொண்டு வரோம் ஆக்சுவலாக வந்துட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்க்லி நான் அதை நிறைய இடம் சொல்லியிருக்கேன், ஒன் மோர் டைம் சொல்லணும்னா இந்த லேண்ட் எல்லாமே நாங்கள் கிட்டத்தட்ட 2005-2008 டைப்ஸில் வாங்கி அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு நாங்கள் லேண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும் போது அண்ட் ஆஸ் ஐ சட் வி ஆர் த மோஸ்ட் ப்ரிவிலேஜ் டு கிவ் மேக்ஸிமம் பெனிஃபிட். ஏன்னா இன்னைக்கு லேண்டில் வாங்கி இன்னைக்கு நாங்கள் வில்லா கட்டல ஓகேங்களா. இன்னைக்கு அந்த லேண்டோட வேறு ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி நீங்கள் 10000 square feet பர் ஸ்கொயர் ஃபீட்டில் வில்லா கொடுக்க முடியாது ஓகேங்களா. ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் நான் சொல்கிறேன், ஒரு வில்லா வந்து 10000 square feet பர் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கொடுக்கணும்னா உங்கள் லேண்ட் ரேட்டு மினிமம் 2500 to 2000 இருந்திருக்கணும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஸோ அதனால வி கேன் கிவ் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் டு ரீச் த கிளைண்ட். இது வந்துட்டு ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பெனிஃபிட் ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷன் தான், விஎன்சிட்டிக்கும் இருக்கும் கண்டிப்பாக கிளைண்டான அவங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இதில் ஸ்கெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஈசிஆரில் ஓஷன் ட்ரைவில் வாங்கும்போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் கம்யூனிட்டியில் போய் நீங்கள் வில்லா வாங்க போகிறீங்க ஆக்சுவலாக. ஃபேஸ் 1, Phase 2, Phase 3 டெலிவரி பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ்னு அடிச்சு பாருங்கள், அதோட ஹேண்டிங் ஓவர், அதோட லான்ச்சர்ஸ், அதோட கிளப் ஹவுஸ் ஹேண்டிங் ஓவர், ஃபங்க்ஷனலாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த ப்ராஜெக்டில் தான் இந்த 4 bedroom நீங்கள் வாங்க போகிறீங்க. அண்ட் ஸ்பேசியஸான வில்லாவாக வாங்க போகிறீங்க. 1600 square feet 2000 square feet இருக்கக்கூடிய ஸ்பேசியஸான வில்லா 1500 dirhams மந்த்லி இஎம்ஐயில் ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்களுக்கு வந்து சேர்த்து கிடைக்க போகுது. அண்ட் இதுக்கான ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் என்ன, ஜிஎஸ்டி என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சண்டே தான் இதோட பிக் வில்லா சேல் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. அண்ட் இதுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் கேரண்டீடாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான அஷூரன்ஸை அண்ட் விஎன்சிட்டிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி தான் ஓஎம்ஆர். இப்போ எப்படி ஈஸியாக நான் சொல்லணும், ஓஎம்ஆர்லையுமே இந்த ஒரு ஹாட் டெஸ்டினேஷன் பெவெலி ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட துபாயிலேருந்து மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 50 families இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இதில் இருக்க மொத்த வில்லாஸே ஒரு 60 villas தான் இருக்கும், அதில் 50 clients வந்து துபாயிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அகைன் ஒரு ப்ரூவன் கம்யூனிட்டி, மந்த்லி மெயின்டெனன்ஸே இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லாவா இண்டிவிஜுவல் போர்வெல், இண்டிவிஜுவல் சுவர், செக்யூரிட்டி, சிசிடிவின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள போட்டு நம்ம கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிஷியல் ப்ராஜெக்ட் தான் ஓஎம்ஆர்ல நம்ம ஆஃபர் பண்ணியிருக்க இந்த ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த ரெண்டு மேஜர் கம்யூனிட்டியில தான் இந்த 1500 dirhamsல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான பியூட்டிஃபுல் வில்லா நம்ம பண்ணி கொடுக்க போறோம். ஸோ நீங்க எந்த விதமான கிளட்டரும் இல்லாமல் சென்னையில் நான் ஒரு வீடு வாங்க போறேன், அந்த வீடு ஸ்பேசியஸாக 4 bedroom வாங்க போறேன், அதுவும் கம்மியான பட்ஜெட் மந்த்லி என்னோட ஸ்பெண்டில் ஒரு 1500 gram இன்க்ரீஸ் பண்ணி நான் ஒரு வில்லா வாங்க போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க.
0: 0547673111 கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. 0547673111 நம்பர் எழுதி வச்சு ஃபோனையும் அடிச்சுட்டு இந்த டேட் வந்து 20th September ஓகே இன்னைக்கு 17, 18, 19 கம்மிங் சண்டே பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் அதுதான் வந்து லொக்கேஷன் டேட்டு டைமு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, கோ பை ஒன் ஆஃப் யுவர் பிக் பிக் வில்லா ஃப்ரம் VNCT.
2: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
3: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.
6: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: ஓகே, வேன் சிட்டிக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மூணு இடங்களில் வந்து தே ஹாவ் ஆல் தியர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல் தியர் வில்லாஸ் இன் இன் தியர் ஓன் கம்யூனிட்டி. ஸோ இப்போ இந்த வேன் சிட்டியுடைய பிக் வில்லா சேல் கமிங் 20th September, விச் இஸ் லைக் கமிங் ஞாயிற்றுக்கிழமை, பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் நடக்குது. ஓகே, 1500 திரம்ஸ் இஎம்ஐலிருந்து வில்லாலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் கால் தம் 0547673111. அப்புறம் இப்போ வந்து எனக்கு கேட்க வேண்டியது என்னன்னா,
2: இப்போ
1: சென்னை பத்தியெல்லாம் சொல்லிட்டீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்குமே சேம் இஎம்ஐயா?
2: எஸ் ப்ரோ, அண்ட் கோயம்புத்தூர்ல வி ஹாவ் அ வெரி வெரி ஃபியூ லிமிடெட் வில்லாஸ் ஆக்சுவலா, அண்ட் அந்த வில்லாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட்லயும் இந்த 1500 திராம்ஸ் இஎம்ஐல நம்ம வில்லா கொடுக்க போறோம் அன்டவுட்டட்லி. அண்ட் ஸோ அதனால சென்னை, கோயம்புத்தூர் இந்த ரெண்டு லொகேஷனுமே, மதுரை வி ஆர் ஹாப்பிலி டெலிங் யூ வி டோன்ட் ஹவ் எனி ஸ்டாக், வி சோல்ட் அவுட் எவ்ரி திங், waiting for a new project in Madurai. So Madurai la ungalku pudhu project varumbodhu na definitely kandipa ungalku solren, but Coimbatore la of course yes, idume ungalku vandu paathina and project oda fag end la nam irukum actually, and so adanal very soon adu hand over aaga podha community. So adanal Coimbatore la villa vaanganum indha mariyana kammiyana budget 1500 dirhams la neenga plan pandreenga, angeyume neenga vandu 4 bedroom ave neenga plan pandreenga appadinalum you can do call us and we have a special design and specification for you. But ana indha varam எக்ஸ்க்ளூசிவா நாங்க பண்ண போற ஒரு டிசைனர் வில்லா கான்செப்ட் படி 4 bedroom, இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் திஸ் வீக் ஃபார் சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய கேளம்பாக்கம்ல இருக்கக்கூடிய பெவல்லி ஹைட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல, உங்களுக்கு பெவல்லி அந்த குரூப் கம்யூனிட்டியில இருக்க ப்ராஜெக்ட்ல இந்த 4 bedroom டிசைனர் வில்லா நம்ம கொடுக்க போறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஓஎம்ஆர்ல இருக்க வில்லாவை நீங்க டிசைன் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேணும், இல்லை எனக்கு 4th bedroom வேணா, எனக்கு வந்து நல்ல பெரிய ஹால் லிவிங் ரூமா டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க பிளான் பண்ணாலும் ஓகே, இல்லை 4 bedroom வில்லாஸாவே நீங்க எடுத்து ரெண்டல் கொடுத்தாலும் ஓகே, அண்ட் நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு இந்த இந்த டிசைன், இந்த கான்செப்ட், இந்த ஆஃபர்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ECR அந்த லொகேஷன்ல வரப்போற அந்த ஓஷன் டிரைவ் வில்லா தான். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு கேரண்டீடா தெரியும் இந்த இடத்துல பணம் போடுறோம், இதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி 200% ஐ கேன் வவுச் ஃபார் இட், விச் இஸ் ECR அண்ட் OMR. அதுல அந்த ரெண்டு லொகேஷன்ல எது காம்படிட்டிவ், எது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியல் அப்படின்னா, விச் இஸ் ஆப்வியஸ்லி ECR லொகேஷன் ஆக்சுவலா. அண்ட் பீச்ல, பீச் ஓரியன்ட் பார்க்கணும், பீச் சைட்ல வில்லா வாங்கணும், அதுல 4 bedroom ஸ்பேசியஸா டிசைனரா வில்லா வாங்கணும்ன்ற கிளைண்ட் எக்கச்சக்கமான பேர் அமீரத்தில் இருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2018 இருந்து இன்டர்வியூஸ் எஃப்எம்ல நம்ம அதுக்கு மடியும் பண்ணிருக்கோம், பட் 2018 இருந்து ECR ஓரியன்டா நம்ம இன்டர்வியூ பண்ணிருக்கோம். எப்பெல்லாம் ECR பேசுறோமோ அண்ட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும், அவ்வளோ ப்ரீமியமா இருக்கும். OMR எப்பெல்லாம் நம்ம லான்ச் பண்றோமோ அந்த ப்ரீமியம் இருக்கும், மித்த லொகேஷன்ல இருக்கிறத காட்டிலும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும்னு நான் சொல்றேன். அண்ட் ஸோ இன்னொன்று, இந்த கம்யூனிட்டிஸ் இட்ஸ் ஆல்ரெடி, நீங்க பெவலி கம்யூனிட்டியா இருக்கலாம், OMR இல்லை ECR இருக்கக்கூடிய இந்த ஓஷன் ட்ரைவ் கம்யூனிட்டியா இருக்கலாம், இட் இஸ் ஆல்ரெடி டெலிவர்ட் வில்லாஸ் இன் ப்ரூவன் அந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்து இனஃப் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. ஓஷன் ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 13-acre கம்யூனிட்டி, செக்யூரிட்டைஸ்டு கம்பவுண்டட் கம்யூனிட்டி, உள்ள வந்து அவ்வளோ டாப் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ஃபெசிலிட்டிஸோட கொடுக்க போறோம். அதனால மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம், நம்மளோட ஏர்னிங் போக எப்பவுமே நம்ம ஒரு இன்கம் பேரலாக செட் பண்ணி வைக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆக்சுவலா. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ரெண்டல் ரெவன்யூவா கொண்டு வர போறது இந்த மாதிரியான லொகேஷன்ல நீங்க பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ டெஃபினெட்லி நீங்க ஒரு லேண்டா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்லதான் அப்ரிசியேஷன் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் அதுல இருந்து ஜென்ரேட் ஆகி வராது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கு, கூடவே 2-3 ரெண்டல் ரெவன்யூஸ் அண்ட் 2-3 FDs இருந்து வர ரெவன்யூஸ் சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணும்போது தட் வில் கிவ் யூ அ அடிஷனல் income. So, அந்த வகையில் ECR and OMR will give you a guaranteed rental for a 15 years program ஓட நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் இது ஓரியன்டாக வி ஹவ் டன் சம் பாட்காஸ்ட் வித் ப்ராப்ஸி கம்பெனியோட, VNCT-யோட யூடியூப்லேயே இருக்கும், என்னோட சேனல்லையும் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ரெண்டலுக்கு ஒரு NRI-க்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை எப்படி ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படுதுன்னே சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் 45 minutes ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் கேளுங்க. அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன், இ சிக்னேச்சர், டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ரெண்டல் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டோட எப்படி நீங்க வில்லால இன்வெஸ்ட் பண்றது, நாலு பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் வில்லாவை எப்படி ஜஸ்ட் 1500 grams இஎம்ஐல இன்வெஸ்ட் பண்றதையும், இந்த வாரம் சண்டே இந்த பிக் வில்லா சேல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க அமேசான்ல இந்த இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல கிராண்ட் பிக் சேல் போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். த பிக் வில்லா சேல் அட் 2026 இஸ் ஹேப்பனிங் அட் துபாய் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மேக் யூஸ் ஆஃப் இட். ஃபோர் பெட்ரூம் உங்களோட ட்ரீம் வில்லாவா இருக்கும்.
1: ஓகே, ஸோ வித் தட் நோட் அவ்வளவுதான் இந்த கிளைமாக்ஸ் வருது இந்த இன்டர்வியூ. அண்ட் கால் நம்பர் 0547673111. Okay, 0547673111. அவ்வளோதான். எனிவேஸ் ப்ரோ, தட் வாஸ் ஒன் நைஸ் இன்டர்வியூ.
2: தேங்க்யூ ப்ரோ, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.
1: யெஸ்,
2: தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: யெஸ், 7 மணிக்கு மேலே.

0: DC, you ready?
1: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் யாருக்கானது? வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமானதா? முதல்வர் விஜய் அவர்களே என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாநகரில் நடக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க சாமானிய மக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது உங்கள் தாவிக அரசின் ஆணவத்துக்கான மற்றொரு சான்று என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த கும்பாபிஷேகத்தை மக்கள் நேரில் கண்டுகளிப்பதற்கென அச்சடிக்கப்பட்ட சுமார் 9000 பாஸ்கள் எங்கே போயின முதல்வரை? உங்கள் அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பாஸ்களை வழங்கி அவர்களை முதல் வரிசையில் அமர வைப்பதற்கா அரசு செலவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றது என்று நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: டெல்லி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தமான SIR நடவடிக்கையில் 47 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 33 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவுள்ள நிலையில் அவர்களின் பெயர்கள் மற்றும் நோட்டீஸ் வழங்குவதற்கான காரணங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் செப்டம்பர் 30 வரை Form 6 மூலம் தேவையான ஆவணங்களுடன் பெயரை மீண்டும் சேர்க்க கோரலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் November 4 வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டத்தின்படி நீதிபதிகளின் சம்பளத்தில் இருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு சவால் விடுத்து மேல்நீதிமன்ற நீதியரசர்கள் சங்கம் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள், மேலதிக நீதவான்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீதித்துறை உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாய தலைவர்களை பிரதிநிதி ப்படுத்தும் சங்கம் ஆகியன மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. குறித்த மனுக்களை நிராகரித்த உயர்நீதிமன்றம் உள்நாட்டு இறை வரி திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என அறிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் பெரிய பள்ளிவாசலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் இனி நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். அமீரக அடையாள அட்டையான எமிரேட்ஸ் ID வைத்திருப்பவர்கள் 5 திர்ஹாம்ஸும் சுற்றுலா பயணிகள் 10 திர்ஹாம்ஸும் செலுத்த வேண்டும். எனினும் தொழுகைக்காக வரும் நபர்களுக்கு நுழைவு இலவசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள், விசேட தேவையுடையவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த கட்டண விதி மசூதியின் விரிவான வளாகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொருந்தும். அமெரிக்கா மீண்டும் பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸுக்கு விசா வழங்க மறுத்துள்ளது. இதனால் தொடர்ந்து 2வது ஆண்டாக நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்துக்கு முன்னதாக பாலஸ்தீன நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்ட விசா கட்டுப்பாடுகளை டிரம்ப் நிர்வாகம் நீட்டித்துள்ளது. இந்த விசா கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களில் மஹமூத் அப்பாஸும் ஒருவர் என்பதை இவ்விவகாரம் குறித்து அறிந்த வட்டாரம் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் லூயிஸ் டி லா ஃபுவேண்டே தனது ஒப்பந்தத்தை 2032 வரை நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். 65 வயதான அவரது முந்தைய ஒப்பந்தம் 2028 நிறைவடையவிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024 ஐரோப்பிய சாம்பியன்ஷிப்பில் ஸ்பெயினை சாம்பியனாக்கிய அவர் இந்த கோடைக்காலத்தில் உலகக்கோப்பையையும் வெல்லச் செய்துள்ளார். 2030 சொந்த நடைபெறும் உலகக்கோப்பையில் ஸ்பெயின் தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிக்கும் அவர் தலைமை தாங்க உள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 80.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்ஓட கிடைச்சா ஓகேவா?
2: உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரக் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஓ யா, வி ஆர் பேக். இப்போ வந்து இந்த ஐஃபோன் டுவோவோட ப்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போது ஐஃபோன் டுவோ வாங்குறதுக்கு பதிலாக என்னெல்லாம் பண்ணலாம், திங்ஸ் யூ கேன் பை இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் அன் ஐஃபோன் டுவோ அப்படின்னு அது ஒரு மீமா போட்டு அது ஒரு மாதிரி போய்கிட்டுருக்கு. வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ. முக்கி முக்கி இன்றைக்கி எப்படியோ 8-7.5 மணி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்டாண்ணா. ஓகே, ஸோ என்ன இது இன்றைக்கி திடீர்னு வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வேலை யோசிச்சிங்கன்னா, ஓ யா, ஸோ ஐம் லில் பிட் சிக். ஸோ அட் த சேம் டைம் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கேன், அதனால் பழைய என்தூசியாசம் வந்து திங்கக்கிழமையிலேருந்து தான் வரும் போல். ஸோ அதனால் திங்ஸ் யூ கேன் பை இன்ஸ்டெட் ஆஃப் ஐஃபோன் டுவோக்கு வருமோ, நம்ம அது வாங்குறதுக்கு பதிலாக 15,000 ஃபில்டர் காஃபி வாங்கலாம். ஆமாம், 80 டப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கலாம். சிக்கன் ரைஸ் 3,000 பிளேட்டுக்கு உக்காந்து சாப்பிட்லாம். ஜிம் மெம்பர்ஷிப்பு 15 வருஷத்துக்கு வாங்கிக்கலாம். 15 வருஷத்துக்கு ஜிம் மெம்பர்ஷிப்பா? கிடையாது. என்ன 10,000 திரம்ஸ். இப்போ ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் வந்து எவ்வளோ, ஒரு 200 திரம்ஸ் மினிமம் அப்படி வச்சுப்போமே. என்னோடய ஜிம் மெம்பர்ஷிப் எவ்வளோ, எந்த வந்து மாதம் 500, சரி அது விடுவோம். நார்மல் ஜிம் மெம்பர்ஷிப் வந்து ஒரு 200 திரம்ஸ் கணக்கு வச்சுப்போம். இப்போ இந்த ஐஃபோன் டூவோட ரேஞ்ச் வந்து 10,000, ஓகேவா, டிவைடட் பை 200 அப்படின்னு பார்த்தா 50 வாட்டியாக வாங்க முடியும். என்ன இது, நமக்கு கணக்கே வர மாட்டேங்குது. சரி ஓகே, எவ்வளோவோ அது நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. அப்புறம் 2,000 பிளேட்டு பானிபூரி வாங்கிக்கலாம் போலையே. அப்புறம் வேற என்ன இப்படி போயிட்டுருக்கு, 2,000 ஐஸ்கிரீம் வாங்கலாம். சரி, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பிளான் போட்டு வாங்கக்கூடாது, வாங்கினா வந்து இவ்வளோ செலவு, ஐ மீன் அந்த ஒரு ஃபோனுக்கு பதிலாக எத்தனை நம்ம வந்து நல்லதான் வாங்கலாம் பாருங்களேன், பண்ணலாம் பாருங்களேன் அப்படின்னு இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்து லீக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, லீக்ன்ற மீம் போட்டுட்ருக்காங்க. பட் இவ்வளோ சொல்கிற, இவ்வளோ பேசுகிற வாய் கண்டிப்பாக வாங்கவும் செய்யும், ஓகேவா. அதனால் நான் இது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ ஹாவ் டு டெல் யூ கைஸ் தட் இந்த ஷெட்டூர், எனக்கு இந்த ஷெட்டூர் வண்டி மேலே திடீர் எனக்கு எப்போவுமே ஒரு கண். நான் வந்து என் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி கூட ஷெட்டூரில் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து அந்த டைமில் நான் போய் பார்க்கும்போது பயங்கர டிமாண்ட் இருந்தது, எனக்கு வந்து உடனே வண்டி வேணுன்றதுனால நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் அவங்க வந்து ஒரு மாதன்ற மாதிரி டைம் அப்போ சொன்னாங்க. இது நான் சொல்கிறது வந்து 2024, இப்போ அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் இமீடியட்லி தராங்க போல். ஸோ நீங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷெட்டூரில் அன்பீட்டபிள் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. ஆமாம், ஸோ எஸ்யூவி தானே அவங்க மெயினாக. ஸோ உங்கள் ட்ரீம் எஸ்யூவியை ஷெட்டூர்லேருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த வாட்டியே கிட்டத்தட்ட வந்து 0% இன்ட்ரெஸ்ட், ஓகே, வேட் அது எல்லாத்தையும் அவங்களே கவர் பண்ணிக்கிறாங்க. 0% இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ். இது மட்டும் இல்லாமல் 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, மந்த்லி இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணுற பேஸ் மாடல்லேருந்து 966 திரம்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஷெட்டூர் ஷோரூம்ஸ் வந்து விசிட் பண்ணி மற்ற டீல்ஸை கேட்டு தெரிஞ்சுங்க. அபுதாபி, துபாய், அஜ்மான், அலேன், ஃபிஜேரா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஷெட்டூர் ஒரு நல்ல வண்டி. எங்கே பார்த்தாலும் வந்து எனக்கு இந்த, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே அப்படி ரைட்டு லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 2 ஷெட்டூர் வண்டியை பார்க்கலாம். ஷெட்டூர் T1 ஓடும், ஷெட்டூர் T2 ஓடும். பாருங்கள் நான் யூடியூப்பில், நான் இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்கேன், யூடியூப் ஆடில் வருது ஷெட்டூர். அதனால் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க, பிகாஸ் தே ஆர் மோர் அஃபோர்டபுள் அண்ட் ஸ்டைலிஷ் அண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆஸ் வெல். ஓகே, எதிர்நீச்சல் இருந்து பாட்டு வருது, எனக்கு வாய்ஸ் தான் வர மாட்டேங்குது.

0: புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
3: This hour of the evening correct is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா.
1: க்ரானிக் பேக் பெயின், கழுத்து வலி, ஜாயிண்ட் பிரச்சனை, மைக்ரேன், இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கா? இருக்குது அப்படின்னா அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை வந்து தீர்க்கணும். கரெக்டாக அதுக்கு வேண்டி தான் நான் ஒரு இடத்த சொல்ல போகிறேன். அங்கே வந்து நீ போனீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாம் த்ரீடி பண்ணி கொடுத்துருவாங்க. 149 திரம்ஸ் கொடுத்தா இன்னொரு ஆஃபர் வேறு இருக்குது. இந்த அபியங்கா கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக், இது எல்லாத்தையும் வந்து 149 திரம்ஸ்க்கே பண்ணித்தராங்க. எங்கன்னா வந்து வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் ஆஃப் சிசன் அல்நாதா 2, யூ கேன் கோ தேர். அண்ட் பிகாஸ் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் திவ்யா புருஷோத்தம் ஒன்று இருக்காங்க. உங்களோட பிரச்சனை என்ன? கழுத்து வழியா, கை வழியா, என்ன? நீங்கள் ஃபோன் நோண்டி நோண்டி கை கட்டவரல் வலிக்குதா? கட்டவரலில் கனெக்ட் ஆகிற அந்த நரம்பு அப்படியே போய் மூளையை ஜாயின் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணி தருவாங்க. 0433555139 0433555139 அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. சரியா? சரி, நான் இங்கே கிளம்புறேன். யூ கேஸ் ஹேவ் அ நைஸ் டே. உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. சிக்கன் சூப் குடிங்க, நண்டு சூப் குடிங்க. அப்போதான் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஓகே, பாய் பாய், குட் நைட்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் சேசாவா? போய் ஃபைல் கராது.
2: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனால்டிஸ் இதெல்லாம் தேவையா?
3: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
4: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
5: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
6: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
7: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
6: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
8: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
9: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0564 1542.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
12: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
13: The evening correct presented by
14: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjumanல நடக்க இருக்கு.
15: Brought to you by அன்னதங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தவிக திமுக அதிமுக சிபிஎம் நாதக்க கட்சி வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 39 வேட்பாளர்கள் மொத்தமாக 51 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் 48 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 32 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு 16 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 51 வேட்பு மனுக்களில் 22 மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 29 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு 40,000 கோடி கடன் வாங்கியுள்ளது அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடன் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் எதற்கு என்றும் அவர் வினவியுள்ளார். முதலமைச்சர் விஜய் லண்டன் சென்றது இன்பச் சுற்றுலாதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிக நிர்வாக திறமை இல்லாததால் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குகின்றனர். நிர்வாக திறமையின்மையே மின்வெட்டுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரீல் விடுவதே தவிக ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை தவிக அரசு ஏமாற்றிவிட்டது. திமுக அதிமுக இடையே கள்ள உறவு என்பது அபத்தம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர் பாரதிதாசன் இந்த அரசு தரக்கான கல்வி உதவித்தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பதை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது ஆட்சியாளர்கள் அவருடைய கல்வியையே கேள்விக்குறியாக்குவதாக கண்ணீர் மல்க காணொலி வெளியிட்டுள்ளார். சமூக நீதி நாளில் இப்படியொரு சமூக அநீதியை அரங்கேற்றியிருக்கும் சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன்னுடைய தவறை மறைக்க அடுத்தவர் மீது பழி போடும் இந்த ஆட்சியாளர்கள் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வரவில்லை என்று சொன்ன மாணவரை இலக்கு வைத்து நெருக்கடி தருவதும் கல்வியில் இருந்து வெளியேற்ற துடிப்பதும் கேவலத்தின் உச்சம் என்று அவர் விமர்சித்துள்ளார். மாணவர் பாரதிதாசனை பழிவாங்க அவருடைய கல்வியை பாழாக்கும் வேளையில் இந்த அரசு இறங்கியிருப்பது ஏற்க முடியாதது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்தின் 2 கட்டத்துக்காக 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அறிவித்தார். மேலும் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையை விரிவுபடுத்துவதுடன் 3,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது தொடர்பான திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற செமிகான் இந்தியா 2026 நிகழ்வை தொடங்கி வைத்து இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்தின் அடுத்த கட்டத்துக்காக சுமார் 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான திட்டத்தை அறிவித்தார். இது இந்தியா தனது சிப் உற்பத்தி திறனை மட்டுமல்லாமல் முழுமையான செமிகண்டக்டர் சூழலியலை உருவாக்க முயற்சிப்பதை காட்டுகின்றது. இந்திய மத்திய அமைச்சரவை 2026 ஜூலையில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு 127,500 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டை அங்கீகரித்தது. இது சுமார் 13.25 பில்லியன் டாலர் ஆகும். பிரதமர் தற்போது இதன் 2 கட்டத்தின் அளவை சுமார் 13.5 பில்லியன் டாலர் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபை ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ள நிலையில் பலதரப்பட்ட நாடுகளிடம் இருந்து எரிசக்தியை பெறுவதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி வளங்களை பெறும் கொள்கையை இந்தியா பின்பற்றி வருகின்றது. இதேவேளை அமெரிக்காவின் புதிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யா ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகம் தொடர்பான நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரு கட்சிகளும் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக இணைந்து செயற்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஜே ஆர் கவர்னன்ஸ் அண்ட் த மிடில் பாத் என்ற கலந்துரையாடலில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதியும் யுஎன்பி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். எஸ் ஜிபியுடன் தொடர்புடைய டி எஸ் சேனநாயக்க அரசியல் அகாடமியின் முன்னாள் மாணவர் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. எஸ் ஜிபி மற்றும் யுஎன்பி இணைவது அரசியல் பதவிகள், சலுகைகள் அல்லது தனிப்பட்ட நலன்களை பெறுவதற்காக அல்ல, கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மாற்று அரசியல் அணியை உருவாக்குவதற்காகவே என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் இடையிலான சந்திப்பு இருநாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் எதிர்காலத்திற்கான பாதையை ஆராய முக்கியமான தளமாக அமைந்துள்ளதாக அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் எதிர்கால உறவுகளுக்கான வாய்ப்புகளை இருநாடுகளும் ஆராய முடியும் என்று அவர் கூறினார். கடந்த 12ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானை சந்தித்தார். இந்த சந்திப்பு அபுதாபியும் தெஹ்ரானும் அனைத்து விவகாரங்களிலும் ஒரே கருத்துக்கு வந்துவிட்டன என்பதை குறிக்கவில்லை என்று அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். இருப்பினும் இருதரப்பினரும் பதற்றங்களை தீர்ப்பது மற்றும் எதிர்கால இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிப்பதற்கான முக்கியமான தொடர்பு வாயிலை இந்த சந்திப்பு உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் பெரிய பள்ளிவாசலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் இனி நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். அமீரக அடையாள அட்டையான எமிரேட்ஸ் ஐடி வைத்திருப்பவர்கள் 5 திர்ஹாம்ஸும் சுற்றுலா பயணிகள் 10 திர்ஹாம்ஸும் செலுத்த வேண்டும். எனினும் தொழுகைக்காக வரும் நபர்களுக்கு நுழைவு இலவசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள், விசேட தேவையுடையவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த கட்டண விதி மசூதியின் விரிவான வளாகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொருந்தும்.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தாயிஃப் நகரில் ட்ரோன் இடைமறிப்பின் போது ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் தாயிஃப் ஆளுநரகத்தில் ட்ரோன் ஒன்றை இடைமறித்து அழைத்தபோது கீழே விழுந்த உலோக துண்டுகள் காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவும் கனடாவும் ஒன்றிணைந்தால் மேலும் வலுவாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக கனடா மாற வேண்டும் என்ற விருப்பத்தை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடாவின் உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மார்க் கானி ஆதரவு தெரிவித்துள்ளமையை அவரது உரை பறைசாற்றுகின்றது. இந்நிலையில் கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். அத்துடன் பல்வேறு துறைகளில் வர்த்தகத்தை முற்றிலுமாக துண்டிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது அமெரிக்காவுக்கு எதிரான விரோத நடவடிக்கை என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC-யின் ஊழல் தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக மேலும் 2 பங்களாதேஷ் பிரீமியர் லீக் அதிகாரிகள் மீது BCB-யின் ஒருமைப்பாட்டு பிரிவு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு மே மாதம் முதல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் BPL அதிகாரிகளின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. முந்தைய பிபிஎல் சீசனில் சிட்டகாங் ராயல்ஸ் அணியின் முன்னாள் உரிமையாளர் முகமது அப்துல் கயூம் ரஷீத், துர்பார் ராஜ் ஷாஜி மற்றும் சிட்டகாங் ராயல்ஸ் அணியின் குழு அதிகாரியான அமீன் கான் ஆகியோர் மீது ஐசிசி ஊழல் தடுப்பு விதிமுறைகளின் பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிசிபி தெரிவித்துள்ளது. இந்த பிரிவுகள் அனைத்தும் கிரிக்கெட் போட்டியின் நேர்மையை சீர்குலைக்கும் ஊழல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: Star of the month.
5: Singer Hariharan.

த மந்த் ஸ்டார் ஆஃப் த மந்த் சிங்கர் ஹரிஹரன். இனிய மாலை வணக்கம். அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் FM, UAE's number one தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம குட்டி ஸ்டோரி மட்டும்தான் பண்ணிருக்க போகிறோம். நாம் இந்த வீக் டேஸில் வந்து எட்டி பார்க்க போகிறது இல்லை நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இது வந்து சத்தியமாக நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா பிரியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போது சுற்றி நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, அரவுண்ட் துபாய் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம், கேள்விப்பட்டுருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் எனக்குமே உடம்பு சரியில்லாமல் போன அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருந்தேன். ஸோ லைக் நீங்களும் கொஞ்சம் லைட்டாக கஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது, கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை விசிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அண்ட் போதிய ஓய்வு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அன்புடன் நான் யோசிக்கும் போது அன்பு, காதல், இந்த காதல் இயங்கிறது, இதையும் தாண்டி நட்பு. இந்த நட்புக்குள்ள பிரிவுன்னு ஒன்று வரும்போது அந்த பிரிவுக்கு யார் வேணால் காரணமாக இருக்கலாம். ஆனால் பிரிந்த நட்பு திருப்பி சேரும்போது அந்த பழைய நட்பு இருக்குமா? சில நேரங்களில் சில நட்புகள் ஒரு சில காரணங்கள்னால பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பிரிந்து பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டும் மறுமலர்ச்சி அடைஞ்சு அந்த நட்புங்கிறது இன்னும் அழகாக மாற ஆரம்பிக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக மாறி இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசில் நடந்த ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அது நட்புக்கு கலங்கம் விளைவிக்கிற ஒரு பிரச்சனை. அதை தாண்டி இன்னைக்கு நாங்கள் ரொம்ப மெச்சோர்ட் ஆகிட்டோம், எங்கள் நட்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமான ஒரு புரிதலுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்வாங்க. நட்போ சரி காதலோ சரி, ஒரு உறவு அது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த உறவுக்கு ரெண்டு பேருமே பாலமாக இருக்கணும், ரெண்டு பேருமே நினைக்கணும். அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் FM.

0: we'll be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai. Call 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let miss panidadinga. ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சர்வ் பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct presented by
1: VNCT Global in Big Villa Sale coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Bergamon la nadakka irukku.
7: Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Golden Diamonds Karama Center Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection alikkum thannambikkaiyudan ungal vaazhkai milirattum Joyalukas, the world's favorite jeweler.

0: முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. ஒரு உண்மையான நட்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு சிரிப்பு முகம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒருத்தருடைய முகம் பார்க்கும்போது அவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க கூடிய வகையில் அந்த நட்பு இருக்கும். இது வந்து வள்ளுவர் சொன்ன ஒரு குரல். இந்த குரலின் அடிப்படையாக எவ்வளோ பேர் அந்த நட்பை காப்பாத்திட்டு இருக்கோம். அண்ட் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஃபாரின் லேண்ட்ல வந்து இருக்கக்கூடியவங்கள பலருக்கும் வந்து உண்மையான அந்த நட்பு இந்த ஃபாரின் லேண்டில் கிடைக்குதா? ஏன்னா இங்கே நம்ம பெரும்பாலாக பார்க்கக்கூடியவங்க ஒன்று நம்மளுடைய வேலை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம தங்கும் இடத்த சார்ந்தவங்களாக அங்கே இருப்பாங்க, நம்மளுடைய நெய்பர்ஸாக இருப்பாங்க, நம்ம கூடவே வளர்ந்தவங்க, நம்ம கூடவே வந்து எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்தவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் சில பேர் இங்கே வந்து அந்த நட்பை வந்து பழகி அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு எல்லா கஷ்ட நஷ்டங்கள், அதாவது ஒரு ஃபாரின் லேண்டில், ஒரு துபாய் மாதிரியான ஒரு கண்ட்ரியில், வேறு மொழி தெரியாத, கூடவே எந்த ஊர்லுமே எதுவுமே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து வேலைக்காக வந்து இருக்கும்போது அங்கே கூட சேர்ந்து தங்கின ஒருத்தங்களுடைய நட்பு கடைசி வரைக்கும் பெரிய ஒரு பாலமாக மாறின கதைகளும் நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் முகம் தெரியாமல் உதவி பண்ணுவாங்க, அது நட்புக்குள்ளே வராது. ஆனால் அப்படி உதவி பண்ண ஆரம்பித்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு மலர ஆரம்பிக்கும். எங்கேயோ ஏதோ பண்ண ஒரு விஷயம் அதை உள்ளே வந்து நட்பாக அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கோம். சின்னதாக ஒருத்தங்க பண்ண விஷயத்த மறக்காமல் இருக்கும்போது இருக்கிறாங்க இல்லையா ஒருத்தங்க, அங்கே தான் அந்த நட்பு நெக்ஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைனால மட்டுமே இல்லை நட்பே கிடையாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் என்ன? 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா, தொடர்ந்து பேசலாம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. ALD Properties இன் 4 ஆண்டு

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Adikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: be back after a short commercial break.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: ஒடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் தான் நிவேதா. இந்த குரலின் அர்த்தம் என்ன? இந்த குரல் என்ன சொல்லுது? உண்மையான நட்பு, உண்மையான நண்பன் அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம வந்து டக்குன்னு ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழும்போது போய் கை ஆட்டோமேட்டிக்காக தாங்குமோ, அது மாதிரி பிரச்சனை வரும்போது நண்பனுக்காக தோழிக்காக வேகமாக ஓடி போய் அவங்க நிற்பாங்க, அவங்கள அறியாமலே உதவி செய்யணும்னு நிற்பாங்க, அதுதான் நட்பு. அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன், தம்பி, குழந்தைங்க, கணவன், மனைவின்னு இந்த உறவுகள் எல்லாமே உறவுகளால் இணைக்கப்பட்டதுனாலேயே அந்த பாசம் வந்துடும். ஏன்னா அவங்க என் தம்பி, ஏன்னா அவங்க என் அக்கா, ஏன்னா அவர் என் கணவர், ஏன்னா அவங்க எங்கள் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு பாசம் உள்ளுக்குள்ள தானாகவே வந்துடும். அது வந்து அங்கே இருக்கும் இயல்பாகவே. ஆனால் நட்பில் ஒரு பாசம் வரும்ல, அது இயல்பாக வரதில்ல, அது உருவாக்கப்படுது. அது உள்ளுக்குள்ளேருந்து வருது, உள்ளுக்குள்ளேருந்து தானாக உருவாக்குறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்காக மாறுது. எப்படி காதல் மலருமோ அது மாதிரி தான் நட்புன்னு கூட. இந்த காதலில் கூட பிரேக்கப் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு காதெல்லாம் கிடையாது. என்ன பிரச்சனைனாலும் முகம் பார்த்து திருப்பி பேசி பழக முடியும். எத்தனை காலங்கள் கழிந்தாலும் ஒரு முறை நினச்சா மட்டும் போதுமானது. அப்படி உங்களுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் கை கொடுத்து காக்க இந்த தோழன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தோழன் உங்கள் கூட இருக்கிறாங்க, ஒரு தோழி உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அவங்கள கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த ரெண்டு நண்பர்கள் வேற வேற ஜெண்டரை சேர்ந்தவங்க நண்பர்களாகவே கடைசி வரைக்கும் இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வியோட நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பண்ணி முடிச்சிருந்தேன் இல்லையா. அது மாதிரி எத்தனை வருஷ கால நட்புகளோட சில பேர்லாம் இருக்காங்கன்னு, இன்னொரு பக்கம் அத்தனை வருஷ கால நட்புங்க சின்ன ஒரு பிரச்சனை இல்லை பல வருடமா பேசுறதே இல்லைன்னு இருக்குல்ல. 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.

மணி நேரம் கழிந்து அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் FM. உனக்காக இந்த உலகத்துல எதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற நட்பை விட, நீ எதை இழந்தாலும் உன்கிட்ட எது இருக்கோ இல்லையோ இந்த நண்பன், இந்த தோழி இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு தான் ஆக சிறந்தது. நீங்க அந்த மாதிரி ஒரு நண்பனாக இருந்திருக்கிறீங்களா? உங்க கிட்ட அப்படி ஒரு நண்பனாக இருக்கிறாங்க, உங்க கூட அப்படி ஒரு தோழியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்கிற கேள்விகள் யதார்த்தமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நிறைய ரீல்ஸில் கூட இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டு பார்த்துருக்கோம். ஆனால் அதை விட முக்கியமாக நாம் எந்த மாதிரி ஒரு நண்பனாக இருக்கும், நாம் எப்படிப்பட்ட ஒரு தோழனாக இருக்கும், யோசித்து நாமளே பார்க்கலாம் நமக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கா அப்படின்னு. என்ன விஷயம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வோம், முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லலை, அவங்க கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலைனா, டியூ திங்க் யூ ஆர் இஸ் அவர் ஃப்ரெண்ட் கிடையாது, உங்களால் சொல்ல முடியல, உங்களுக்கு சொல்ல வார்த்தை வரல, அல்லது அதை நீங்கள் மறைச்சி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா அங்கேயே அந்த நட்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கே இந்த விஷயம் அவனுக்கோ அவளுக்கோ தெரிஞ்சா பொறாமப்பட்டுருவாங்களோ, அல்லது கண்டிஷ்டப்பட்டுருமோ, அல்லது இது அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ, இப்படி யோசிக்கும் போதே அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம நண்பர்கள்னு சொல்கிறதுலையோ அல்லது நாம் அவங்களுடைய நண்பர்கள் சொல்கிறதுலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க பகிரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கேட்கும்போது கூட அதை சொல்லாமல் விட்டது எப்படி இருக்கும், அல்லது மறைச்சது எப்படி இருக்கும், அந்த மறைச்சதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்துறது எப்படி இருக்கும், இல்லை மறைச்சிட்டோம் மன்னிச்சிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நட்பு மலர்றது வேற கதை, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிலிருந்து மலர்ந்து வரக்கூடிய அந்த நட்புங்கிறது வேற கதை. ஆனால் எப்பவுமே எல்லாத்தையுமே தனியாக பண்ணுறது, தனியாக எடுத்து வைக்கிறதுன்னு ஒருத்தர் உங்களோட நண்பராக இருந்துட்டு நண்பர்னு சொல்லக்கூடாதுன்றத நீங்கள் சொல்லிக்கணும். அப்படி ஒருத்தராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களே நீங்கள் அவங்களுடைய ஒரு நண்பர் தோழி அப்படின்னு சொல்ல முடியாது. 89.4 தமிழ் FM இன் அன்புடன் நான் நிவேதா.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பிரச்சனைக்குரிய எந்த விஷயத்தையும் பேச முடியாம பகிர முடியாத ஒரு நண்பன் உங்க கூட இருந்தா நீங்க நண்பன் சொல்லக்கூடாது. 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா. உண்மையான நட்பு எங்க இருக்கு? நானும் பல நாட்களாக தேடிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து ஒரு அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி, ஒரு தம்பி மாதிரி, ஒரு தங்கச்சி மாதிரி இப்படி பழகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நமக்குள்ள இருக்கிற பாசங்களை விட ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது அபூர்வமான விஷயம்தான். இது அதிகமாக ஆண்களுக்குள்ளே கிடைச்சிரும் பார்த்துருக்கேன் நான். ஏன் சில நேரம் வந்து பெண்களுக்குள்ள ஒரு அப்படி ஒரு நட்பு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது என்னுடைய இன்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு பதிலாக நான் என்னையே கேட்டுக்கிட்டேன், நீ என்ன பண்ணியிருக்க, நீ ஏன் வந்து அப்படி ஒரு நட்பு நீ பாதுகாத்திருக்கியா, நீ அந்த நட்புக்காக என்ன பண்ணியிருக்க, நீ எப்படிப்பட்ட ஒரு தோழியாக இருந்திருக்கு அப்படின்னு என நானே கேள்வி கேட்டது உண்டு. அப்படிப்பட்ட கேள்வியிலெல்லாம் ஒரு சில இடங்களில் எனக்கு பதில் கிடச்சிருக்கு. ஏன்னா நானே சரியில்லை, நானே முக்கியமான சில விஷயங்களை மறைச்சிருக்கேன், முக்கியமான சில விஷயங்களை சொல்ல எனக்கு தோணலை. எங்கே அந்த ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்காமல் போயிடுமோ, அல்லது அந்த ஃப்ரெண்டை விட நாம் ஒரு அடி மேலே தான் தெரியணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சில நேரம் எனக்கு வந்திருக்கு. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் தான் யோசித்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், ஒரு நட்பை காப்பாற்ற நம்ம எதுவுமே செய்யாமல் அந்த பக்கம் இருக்கிற குறையை மட்டும் எடுத்து எடுத்து வைக்கிறோமே அப்படின்னு யோசித்தது உண்டு. அப்புறம் நான் வந்து ஒரே விஷயம் தான் என்னால் பண்ண முடிஞ்சது, அது என்னென்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிக் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்கிறத நிறுத்திக்கிட்டு, ஓகே ஐ நோ தேம், ஐம் அ ஃப்ரெண்ட், ஐ விஷ் குட் ஃபார் தேம், அவ்வளோதான். இதுதான் நான் எனக்கு எடுத்துக்கிற ஒரு ஸ்டாண்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க மேலே அந்தளவுக்கு நட்பின் உணர்வோ அந்தளவுக்கு நம்பிக்கையோ வரலைன்னா நான் அவங்கள ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. நானே புரிஞ்சுக்கிட்டு நானே இல்லைங்க, இவ்வளோதான் எனக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும், நான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரூ பெஸ்டிக் ஃப்ரெண்டாக நான் உங்களை பார்க்கலங்கிறதான் உண்மைங்கிறது சொல்லிட்டு விளக்குறது ரொம்ப நல்ல விஷயம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா?
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: எனக்கு
1: சக்கர வியாதி
2: சுகரா இது எத்தனை
1: வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு
2: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
1: சார்
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா
6: கதை தானே சொல்ல நான் ரெடி கேக்க நீங்க ரெடியா லவ் ஸ்டோரி ஹா ஹாரர் ஹா சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ த்ரில்லர் அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா
7: எல்லாமே சொல்லுவேன்
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: காதல்லா கல்யாணத்துல முடியணும், நட்பனா எங்க முடியணும்? 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா. காதல் கல்யாணத்துல முடிஞ்சு கல்யாணங்கிற புது பந்தத்துல அது தொடங்குது. அப்போ நட்பு எங்கேயாவது முடிவடைஞ்சா அது நட்பு முறிதல் அப்படின்னு தானே ஆகும். இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்க இது போதும்னு தோணுதோ அங்க எங்கேயுமே நட்பு இல்லை. எங்கெல்லாம் இந்த நண்பனை எப்ப பார்ப்போம், இந்த தோழி எப்ப பார்ப்போம் நமக்கு தோணுதோ அங்கதான் நட்பு. இன்னும் சொல்ல போனோம்னா, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டை எவ்வளோ பிடிக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்டாக பார்த்துட்ருக்கீங்கங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற உதாரணத்தை மனசில் ஓட்டினீங்கன்னா, உங்களால் நிஜமாக அந்த கற்பனையை வச்சு உண்மையிலே இவங்களுக்கு நாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். எப்பவுமே கூட ஜாலியாக சுற்றுறது, வெளியில் போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, சாப்பிட்றது, அரட்டை அடிக்கிறது, உட்காந்து ரீல்ஸ் பண்ணுறது, படம் பார்க்கறது, இது நம்ம கூட யார் வேணால் பண்ணுவாங்களே, நாம் யார் கூட வேணால் போய் இதை பண்ணலாமே, நமக்கு ஒரு டைம் இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா நாம் இதை என்ஜாய் பண்ணலாம். அந்த பர்சன் நமக்கு இந்த ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற வைபில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டுமே போதுமானது, இதை நம்ம யார் கூட வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் உட்காந்து அழுகிறது, உட்காந்து கேட்குறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற ஒரு பிரச்சனையை உங்களால் காது கொடுத்து கேட்க முடியணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து, அதாவது உங்களுக்கு வேலை இல்லை, உங்களால் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உட்கார முடியும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து அவங்கள பார்த்துக்கிறது. அவங்களுக்கு சப்போஸ் கால் அடிப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்காக வண்டி ஓட்டுறது, அவங்களோட ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை அவங்களுக்காக பண்ணி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியணும். ஒரு சில பேர் இதை எல்லாருக்குமே பண்ணுவாங்க, அது அவங்களுடைய இயல்பு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் யோசிக்காமல் நம்ம பண்ணுவோம், பண்ண முடியும் இல்லை, அப்படி இருந்தால் அதுதான் நட்பு. 89.4 தமிழ் எஃப்எம் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்கக்காக்கி கீ கூ கூ கக்கே கூ கூ கூ கூ கே கே கக்கக்காக்கி கீ கூ கூ கக்கே கூ கூ கூ கூ கே கே கக்கக்காக்கி கீ கூ கூ வெரி குட் கக்கக்காக்கி கீ கூ கூ கக்கே கூ கூ கூ கூ கே கே பாடுங்க.

பத்து மணி நேரத்திற்கு வணக்கம். அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் FM. இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கட்டா? செலிப்ரேட்டிங், அதாவது உங்க நண்பனுடைய உங்க தோழியுடைய வெற்றியை உங்களால ஜென்யூனா கொண்டாட முடியுதா? நம்ம நண்பர்களுடைய வெற்றியை இன்னைக்கு நம்மளால மனசை விட்டு கொண்டாட முடியுது. மனசை விட்டு அவங்களுக்காக நாம வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், வேண்டுறோம், கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் தான் நட்பு, அதெல்லாம் தான் அழகு. தூரமாக இருந்து பார்க்குறோம், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்கள் கூடவே சேர்ந்து நிறைய போராடி இருக்காரு, திடீர்னு அவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, ஒரு பெருமை வரும்ல. எல்லாருக்கிட்டேயும் போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதோட அந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போன பிறகும் என் கூட இந்த ஆள் கூடவே இருந்தாரு அப்படின்னு சொல்ற அந்த மனசு இருக்குல்ல, எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருக்கிறது, அந்த ரெண்டும் சேரும்போது தான் அந்த நட்புக்கு இன்னும் அழகு சேர்க்குது. நம்ம ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, ஒரு சாரியில் வராங்க, ஆஹா என்ன என்னைக்கு விட இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு மனசு விட்டு பாராட்டுறது, மனசு விட்டு அவங்கள பார்த்து ஒரு சந்தோஷப்படுறது. இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது, வென் வி ஸ்டார்ட் டு செலிப்ரேட் எவ்ரி சிங்கிள் டீடைல் ஆஃப் அ ஃப்ரெண்ட்ஷிப், தேட் திங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் அதை நம்ம எல்லாருக்கிட்டையும் பண்ண மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் நமக்கு அது வராது. இன்ஃபேக்ட் குறிப்பாக பெண்களே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா கோச்சிக்காதீங்க, இது கொஞ்சம் உண்மை தான். நமக்கு கொஞ்சம் பொறாமை வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பொறாமையே இல்லாமல் அந்த தோழி அவ்வளோ அழகாக இருக்கான்னு மனசு விட்டு நம்ம சொல்கிறோம், நம்மளால் சொல்ல முடியுதுன்னா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் யூ ஹாவ். அல்லது அப்படி ஒரு ஃப்ரெண்ட் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஜஸ்ட் அச்சே. 89.4 தமிழ் FM இன் அன்புடன் நான் நிவேதா.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: வாழ்க்கை எவ்வளவு தூரத்தை கொண்டு போனாலோ அந்த தூரமான தூரத்தையும் கடந்து இந்த நண்பனையும் இந்த தோழியும் ஞாபகத்துல வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த நட்பின் பெயர் என்னவோ? அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் எஃப்எம். அழகான நட்பு கதைகள் உங்ககிட்ட இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல ஆன் எனக்கு ஆர்ஜி நிவேதாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சொல்லுங்க, குட்டி ஸ்டோரியில சொல்லலாம். ஓகே, ஸோ குட்டி கதை அந்த பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ நட்பை பத்தி பேச ஆரம்பிச்சதுல வாழ்க்கை ரொம்ப பிஸி ஆயிடும். சடனா திடீர்னு நாம வந்து காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நமக்கு நேரமே இருக்காது. திடீர்னு நம்ம காதலில் விழுந்துருவோம். இது எல்லாத்துக்கு நடுவுலையும் நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டை ஞாபகத்தில் இருக்குது. அவங்கள நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அதை விட முக்கியமாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த தோழிக்கும் இந்த நண்பனுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரதில்லை. எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. எப்பவுமே உண்மையை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் தான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் நாம் யார் கூட பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வருதோ, எந்த ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வருதோ, மனசு விட்டு நான் உன்னை பற்றி அப்படி நினச்சேன், மனசு விட்டு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, மனசு விட்டு எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, இப்படி எல்லாத்தையுமே மனசு விட்டு சொல்ல முடிகிற ஒரு நட்பின் பயணம் இருக்கு இல்லையா? அதை கிடைச்சவங்க எல்லாருமே ரொம்ப அழகானவங்க. இது ஒருத்தர் மட்டும் இல்லை. அதாவது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா மேடம், அதுதான் மேடம் நான் பண்ண புண்ணியம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே இதுக்கு பங்கு வைக்கிறாங்க. எப்படி காதலில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 50-50 எஃபர்ட்டை 100% கொடுக்கும்போது அது நிலச்சி நிற்கதோ, அதே மாதிரி தான் நட்புலையும். ரெண்டு நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து 50-50 எஃபர்ட்டை 100% கொடுக்குறாங்களோ அப்போதான் அந்த நட்பும் நிலச்சி நிற்கும். 89.4 தமிழ் எஃப்எம்இன் அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கமெண்ட் டிவில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale. Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மொத்தத்துல அழகான உண்மையான அத்தனை நட்புக்கும் முதல் வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்மின் அன்புடன் நான் நிவேதா. உண்மையான நட்பு என்ன, அந்த நட்பு எப்படி அழகா மாறுது, அந்த நட்பின் கதை என்ன, அந்த நட்பின் பாலம் என்ன, இப்படி நட்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பட் உண்மையான நட்பு அப்படின்னு வரும்போது அது வெறும் ஒரு நபர் சார்ந்தது கிடையாது, அது அதையும் தாண்டி இருக்கக்கூடியது. உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுடைய உண்மையான நண்பனா, உங்களுடைய உண்மையான தோழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் தட். உங்கள் நட்பனை பற்றி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும் கூட, நண்பன் தோழின்னு சொல்லும்போது அந்த முகம் ஞாபகத்துக்கு வரணும். அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டாவது, ஆனால் அவங்க ஞாபகத்துக்கு வராங்களா அப்படிங்கிறது தான் முதல்ல. இப்போ நான் சொல்கிறேன், கண்ணை மூடி, ஹூஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ யார் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ஆ, யார் முகமே ஞாபகத்துக்கு வரலையா, இல்லை ரெண்டு மூணு பேர் ஞாபகத்துக்கு வராங்களா? யார் முகமே ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் ரெண்டு மூணு பேர் ஞாபகத்துக்கு வராங்கன்னா நிறைய நண்பர்களை வச்சுருக்கீங்க. ஒருத்தர் முக்கியமாக ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்கள் முகம் ஞாபகத்துக்கு வரணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். நீங்களும் அப்போ கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ஸ்பேஸை உங்களுக்கு கொடுக்கறதும், உங்கள் கூடவே கஷ்டமான நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒருத்தர், உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இதுதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி உங்களோட சேர்ந்து பழகக்கூடியவங்க, நீங்கள் அவங்களுக்காக மாறணும்னு என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக நீங்கள் தப்பு பண்ணாலும் கூட இருப்பாங்க, ஆனால் உங்களை கரெக்ட் பண்ணுறது அவங்களுடைய அடுத்த கட்ட வேலையாக இருக்கும். இப்படி என்றைக்குமே சேஃபாக உணரக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் நண்பர்கள். என்றைக்குமே மை பீப்புள் மை வேர்ல்டுன்னு எப்படி நம்ம குடும்பத்தோட உறவினர்களோட அவங்களையும் ஒரு அங்கமாக சேர்க்கணுன்ற மூமெண்ட் நமக்கு வருதோ அவங்க தான் நம்மளுடைய நட்பு. ஸோ அந்த நட்பை நாம் எந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்துக்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ குறை சொல்லும்போது நண்பனை மட்டும் குறை சொல்லாதீங்க, நாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கணும் என்ன. ஸோ எஸ், நாளைக்கு மேபி நான் வரலாம் அல்லது ஃப்ரீயாக வரலாம். ஃப்ரீயாக குடம்பு சுகமாகட்டும், சீக்கிரமாக நல்ல ஹெல்த்தியாக அவங்க திரும்பி வந்து ஷோ பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ குட் நைட் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜஸில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. ஆல்சோ ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க. சரி, என்ன பண்ணலாம், கிளம்பலாமா? ஸோ ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தாரா, டேக் கேர், குட் நைட்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தவிக திமுக அதிமுக சிபிஎம் நாதக்க கட்சி வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 39 வேட்பாளர்கள் மொத்தமாக 51 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் 48 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 32 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு 16 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 51 வேட்பு மனுக்களில் 22 மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 29 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு 40,000 கோடி கடன் வாங்கியுள்ளது அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடன் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் எதற்கு என்றும் அவர் வினவியுள்ளார். முதலமைச்சர் விஜய் லண்டன் சென்றது இன்பச் சுற்றுலாதான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிக நிர்வாக திறமை இல்லாததால் கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்குகின்றனர். நிர்வாக திறமையின்மையே மின்வெட்டுக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தவிக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரீல் விடுவதே தவிக ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை தவிக அரசு ஏமாற்றிவிட்டது. திமுக அதிமுக இடையே கள்ள உறவு என்பது அபத்தம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மலேசியாவில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் தமிழ்நாட்டு மாணவர் பாரதிதாசன் இந்த அரசு தரக்கான கல்வி உதவித்தொகையை வழங்காமல் இழுத்தடிப்பதை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் தற்போது ஆட்சியாளர்கள் அவருடைய கல்வியையே கேள்விக்குறியாக்குவதாக கண்ணீர் மல்க காணொலி வெளியிட்டுள்ளார். சமூக நீதி நாளில் இப்படியொரு சமூக அநீதியை அரங்கேற்றியிருக்கும் சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன்னுடைய தவறை மறைக்க அடுத்தவர் மீது பழி போடும் இந்த ஆட்சியாளர்கள் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வரவில்லை என்று சொன்ன மாணவரை இலக்கு வைத்து நெருக்கடி தருவதும் கல்வியில் இருந்து வெளியேற்ற துடிப்பதும் கேவலத்தின் உச்சம் என்று அவர் விமர்சித்துள்ளார். மாணவர் பாரதிதாசனை பழிவாங்க அவருடைய கல்வியை பாழாக்கும் வேளையில் இந்த அரசு இறங்கியிருப்பது ஏற்க முடியாதது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்தின் 2 கட்டத்துக்காக 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அறிவித்தார். மேலும் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையை விரிவுபடுத்துவதுடன் 3,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது தொடர்பான திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற செமிகான் இந்தியா 2026 நிகழ்வை தொடங்கி வைத்து இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டத்தின் அடுத்த கட்டத்துக்காக சுமார் 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான திட்டத்தை அறிவித்தார். இது இந்தியா தனது சிப் உற்பத்தி திறனை மட்டுமல்லாமல் முழுமையான செமிகண்டக்டர் சூழலியலை உருவாக்க முயற்சிப்பதை காட்டுகின்றது. இந்திய மத்திய அமைச்சரவை 2026 ஜூலையில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு 127,500 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டை அங்கீகரித்தது. இது சுமார் 13.25 பில்லியன் டாலர் ஆகும். பிரதமர் தற்போது இதன் 2 கட்டத்தின் அளவை சுமார் 13.5 பில்லியன் டாலர் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபை ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ள நிலையில் பலதரப்பட்ட நாடுகளிடம் இருந்து எரிசக்தியை பெறுவதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி வளங்களை பெறும் கொள்கையை இந்தியா பின்பற்றி வருகின்றது. இதேவேளை அமெரிக்காவின் புதிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவுடனான எரிசக்தி வர்த்தகம் தொடர்பான நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரு கட்சிகளும் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக இணைந்து செயற்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஜே ஆர் கவர்னன்ஸ் அண்ட் த மிடில் பாத் என்ற கலந்துரையாடலில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதியும் யுஎன்பி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். SGBயுடன் தொடர்புடைய டி எஸ் சேனநாயக்க அரசியல் அகாடமியின் முன்னாள் மாணவர் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. SGB மற்றும் யுஎன்பி இணைவது அரசியல் பதவிகள், சலுகைகள் அல்லது தனிப்பட்ட நலன்களை பெறுவதற்காக அல்ல, கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட மாற்று அரசியல் அணியை உருவாக்குவதற்காகவே என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் இடையிலான சந்திப்பு, இருநாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் எதிர்காலத்திற்கான பாதையை ஆராய முக்கியமான தளமாக அமைந்துள்ளதாக அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இருநாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கருத்து வேறுபாடுகள் நீடித்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் எதிர்கால உறவுகளுக்கான வாய்ப்புகளை இருநாடுகளும் ஆராய முடியும் என்று அவர் கூறினார். கடந்த 12ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானை சந்தித்தார். இந்த சந்திப்பு அபுதாபியும் தெஹ்ரானும் அனைத்து விவகாரங்களிலும் ஒரே கருத்துக்கு வந்துவிட்டன என்பதை குறிக்கவில்லை என்று அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். இருப்பினும் இருதரப்பினரும் பதற்றங்களை தீர்ப்பது மற்றும் எதிர்கால இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிப்பதற்கான முக்கியமான தொடர்பு வாயிலை இந்த சந்திப்பு உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் பெரிய பள்ளிவாசலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் இனி நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். அமீரக அடையாள அட்டையான எமிரேட்ஸ் ஐடி வைத்திருப்பவர்கள் 5 திர்ஹாம்ஸும் சுற்றுலா பயணிகள் 10 திர்ஹாம்ஸும் செலுத்த வேண்டும். எனினும் தொழுகைக்காக வரும் நபர்களுக்கு நுழைவு இலவசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள், விசேட தேவையுடையவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த கட்டண விதி மசூதியின் விரிவான வளாகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொருந்தும்.
1: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தாயிஃப் நகரில் ட்ரோன் இடைமறிப்பின் போது ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் தாயிஃப் ஆளுநரகத்தில் ட்ரோன் ஒன்றை இடைமறித்து அழித்தபோது கீழே விழுந்த உலோக துண்டுகள் காரணமாக இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் பல கட்டடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவும் கனடாவும் ஒன்றிணைந்தால் மேலும் வலுவாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கனேடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக கனடா மாற வேண்டும் என்ற விருப்பத்தை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடாவின் உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மார்க் கானி ஆதரவு தெரிவித்துள்ளமையை அவரது உரை பறைசாற்றுகின்றது. இந்நிலையில் கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். அத்துடன் பல்வேறு துறைகளில் வர்த்தகத்தை முற்றிலுமாக துண்டிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது அமெரிக்காவுக்கு எதிரான விரோத நடவடிக்கை என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐசிசியின் ஊழல் தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக மேலும் 2 பங்களாதேஷ் பிரீமியர் லீக் அதிகாரிகள் மீது பிசிபியின் ஒருமைப்பாட்டு பிரிவு குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு மே மாதம் முதல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் பிபிஎல் அதிகாரிகளின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. முந்தைய பிபிஎல் சீசனில் சிட்டகாங் ராயல்ஸ் அணியின் முன்னாள் உரிமையாளர் முகமது அப்துல் கயூம் ரஷீத், துர்பார் ராஜ் ஷாஜி மற்றும் சிட்டகாங் ராயல்ஸ் அணியின் குழு அதிகாரியான அமீன் கான் ஆகியோர் மீது ஐசிசி ஊழல் தடுப்பு விதிமுறைகளின் பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிசிபி தெரிவித்துள்ளது. இந்த பிரிவுகள் அனைத்தும் கிரிக்கெட் போட்டியின் நேர்மையை சீர்குலைக்கும் ஊழல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: कैसे भूल गए तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by
4: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjaman.
3: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM.

0: Atunci ok, se bădă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கேள்விப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

சம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வழக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா இதை 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by
5: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjaman.
4: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathil irundhu, Ungalukkaga, Dubai-il. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.
6: To Dap Town.